நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஸ்ராவண மாதம் 11 2026 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 2 நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

நாளொரு குரல். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிருபவர். பொறையுடைமை எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குரட்பாவின் பொருள், வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர் துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவர். மீண்டும் குரல். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிருபவர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெட்ஸ் ஒலிபரப்பில் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண் புழுக்களை வரவழைக்கும் ஜீவாமிர்தம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக

0: ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள் தொடர்ச்சி வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை செய்தி மலர், 7:25 நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வாரம் 2026 நோக்கம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் நாமகிரிப்பேட்டை கே கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வர இசை இடம்பெறும். ஹரித்வாரமங்கலம் ஏ கே பழனிவேல், திருவாளப்புத்தூர் டி கே கலியமூர்த்தி ஆகியோர் தவள். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இன்று காலை 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துகள் டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:35 தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் ஏ எஸ் ராஜா மற்றும் சிதம்பரம் ஜி மகேந்திரன் ஆகியோர் வாசித்துள்ள தவில் இசை இடம்பெறும். இதில் இடம்பெறும் தாளம் திஸ்ர திரிப்புடை. இரண்டு 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை இடம்பெறும். 4:00 ஆரா நாடகம் எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். மாலை 5:00 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண் துறையில் புல முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கே ஆர் சுந்தர வரதராஜன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. மாலை 5:30 சிறுவர் பூங்கா கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார்கோயில் உடையார்குடி பருவத ராஜ குருகுலம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 வரை திரையிசை. மாலை 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் வட்டம் அர்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:09 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவிவாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா சுதாகர் தேவ்லே அவர்களின் பாட்டு டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00-3:05 இரவு 9:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். சில நொடிகளில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல் கேட்கலாம்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं फरहत नाज। प्रधानमंत्री नरेंद्र मोदी आज वीडियो कॉन्फ्रेंस के माध्यम से नशा मुक्त युवा विकसित भारत संकल्प अभियान की शुरुआत करेंगे। नशे की लत के खिलाफ 100 सप्ताह तक चलने वाले इस अभियान में देश भर के 10,000 से अधिक स्थानों से युवा भाग लेंगे। माई भारत वॉलंटियर्स, यूथ क्लब, स्कूल, कॉलेज, विश्वविद्यालय, गैर सरकारी संगठन, उद्योग संगठन और 125 से अधिक आध्यात्मिक संगठन के प्रतिनिधि भी इस कार्यक्रम में वर्चुअल रूप से हिस्सा लेंगे। इस अभियान के अंतर्गत प्रत्येक रविवार को उन्मूलन के लिए जागरूकता संबंधी गतिविधियां चलाई जाएंगी। इनमें खेलकूद, वॉकथॉन, ध्यान सत्र, सांस्कृतिक कार्यक्रम, जागरूकता अभियान, नुक्कड़ नाटक, चर्चा मंच, कला प्रतियोगिताएं और सामुदायिक कार्यक्रम शामिल होंगे। इसका उद्देश्य युवाओं को नशे की लत से दूर रहने के लिए प्रेरित करना है। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि भारत

0: Prime Minister Narendra Modi has credited Indian youth for achieving progress in the area of science, technology and sports, and called upon them to contribute in areas of cleanliness drive, conservation of water and natural resources, and gift Indian artifacts. He was speaking after inaugurating the Swami Vivekanand Cultural Youth Centre, Vivek Smarak, in Mysuru yesterday. The Prime Minister emphasized that Swami Vivekanand's vision was to mentor our youth and empower them to work for nation building.
1: Swami Vivekanandi युवाओं की शिक्षा को राष्ट्र निर्माण का मजबूत आधार मानते थे. उन्होंने स्वयं ये देखा था कि कैसे दुनिया के देश अपने युवाओं को शिक्षित बना रहे हैं, लेकिन दुर्भाग्य से तब भारत गुलाम था. भारत के युवा भी गुलामी की जंजीरों में जकड़े हुए थे. उस दौर से लेकर अब तक भारत के युवा ने एक लंबी यात्रा तय की है. भारत का जो युवा कभी जंजीरों में था, आज वो युवा दुनिया के विकास को गति दे रहा है. आज भारत की अर्थव्यवस्था सबसे तेजी से आगे बढ़ रही है. किसकी वजह से? भारत के युवाओं के सामर्थ्य से.
0: The Union Government has released 1,09,019 crore rupees to state governments as an additional installment of tax devolution over and above the regular monthly transfer schedule for August 10. In a statement, the Finance Ministry said the additional installment is intended to give states more room to speed up capital and development spending. The states include Uttar Pradesh, which received the largest share at 19,208 crore rupees, followed by Bihar, Madhya Pradesh, West Bengal, Maharashtra, Sikkim, Goa and Nagaland. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has reviewed the preparedness for the National Eligibility cum Entrance Test for Postgraduate NEET PG 2026 to ensure the smooth, secure, transparent and technology-enabled conduct of the examination. The exam is scheduled to be held on the 30th of this month. During the meeting, the minister assessed the preparedness of the National Board of Examinations in Medical Sciences, NBEMS, technology partners and other stakeholders involved in conducting the exam. The minister stressed that every effort must be made to ensure a fair, transparent and candidate-friendly examination while upholding the highest standards of integrity and security. Mr. Nadda also urged aspirants not to fall prey to rumours and rely only on official communication issued by NBEMS and the Ministry of Health and Family Welfare. US President Donald Trump has threatened to intensify military action against Iran, warning that American strikes will continue until Tehran halts attacks on shipping and returns to negotiations. The US State Department has issued a fresh security advisory urging Americans in West Asia to consider leaving the region or be prepared to depart if the conflict worsens. The renewed tensions also spilled into Gaza and Lebanon, with Israel carrying out fresh strikes despite Hamas announcing it was prepared to disarm under a US-backed ceasefire framework. Meanwhile, Iran has warned that it is ready to strike key Israeli infrastructure and American energy facilities across West Asia if it comes under attack. And India climbed to fourth place in the Commonwealth Games medal standings in Glasgow with a total of 39 medals, including 13 gold, 17 silver and 9 bronze. The latest came from 5,000-meter race where India's Gulveer Singh bagged the bronze. And that is the end of this news bulletin.
2: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: மனம் விட்டு பேசு. கொம்பின்றி கொடிபடர முடியாது. கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும். அப்படி தெவிட்டாத இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் மனம் விட்டு பேச வேண்டும். அப்போதெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உணவு உண்கின்ற நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவார்கள். அன்றைய நிகழ்ச்சிகளை, அன்றைய சமூக நடப்புகளை, உறவினர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். இன்று அப்படி இல்லை. ஒரு அலுவலகத்துக்கு போகிறார்கள். அலுவலகத்துக்கு போகிற வேலையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இதனுடைய விளைவாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு செல்ஃபோன் வந்துடுது.

0: பெரும்பான்மையான மனிதர்கள் செல்போனோடு பேசுகிறார்களே ஒழிய அவர்களுடைய மனக்கருத்தினை மனத்திற்பத்தினை வெளிப்படுத்துவதில்லை. அப்படி வெளிப்படுத்தாத காரணத்தால் மன இறுக்கம், மன அழுத்தம், தேவையில்லாத நோய் உடலில் உருவாகிறது. இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார், தம்பி நீ அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க ஆசைப்பட்றேன்னு. ஒவ்வொரு பையனும் சொன்னால், நான் ஜனாதிபதியாக போகணும், நான் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக பிறக்கணும், நான் என்ஜினியராக பிறக்கணும்னா. இல்லை, ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் சொன்னிச்சு, நான் அடுத்த ஜென்மத்தில் செல்போனாக பிறக்கணும் அப்படின்னு. ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டுது. அந்த குழந்தையை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால வேலை முடிஞ்சு வந்த உடனே அம்மா ஒரு ஃபோன் எடுத்து அவங்க ஆஃபீஸ் விஷயத்தை அவங்க தோழிகிட்ட பேசுகிறாங்க, அது முடிஞ்ச உடனே சமையலுக்கு போயிடுறாங்க, முடிஞ்ச உடனே தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, சீரியலுக்கு போயிட்டாங்களா என்னை மறந்துடுறாங்க, நீ ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா மாலையில் வராரு, வந்தவுடனே என்ன நல்லா படித்தான்னு ஒரே வார்த்தை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு, போகிறாரு, அவருடைய நண்பர்கிட்ட பேசுகிறாரு, டிவி பார்க்குறாரு, இரவு படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் என்கிட்ட யாருமே பேசுறதில்ல, அவங்க பேசுறது செல்ஃபோன்கிட்ட மட்டும்தான். அதனால் செல்ஃபோன் மாதிரி நான் பிறந்தேனா, என்கிட்டயாவது செல்ஃபோன்மா இருந்தால் நான் கிட்டே பேசுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் செல்ஃபோனாக பிறக்க ஆசைப்பட்றேன்னு ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா அதனுடைய ஏக்கம் எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய பள்ளிக்கு போய் முடிஞ்சு வந்த பின்னாடி அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகளை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும்? அதனால் தனியாக அது பேசிக்கிற ஒரு சூழ்நிலையை அண்மை காலத்தில் நடந்து வருகிறது. இதனால் பல குழந்தைகள் மனச்சிதைவு அடைகிறார்கள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, பெற்ற தாய் தகப்பன் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான பெற்றோர்கள் வீட்டு வாசலில் இல்லாட்டி ஒரு திண்ணையில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்துட்றாங்க. அவங்கக்கிட்ட மனசு உண்டு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு விட்டு இவர்களும் பேசுவதில்லை, அவர்களும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இயங்குகிறார்கள். அந்த ஏக்கத்தை தவிர்ப்பதற்காக மனம் விட்டு பேசுகிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேசினால்தான் ஒரு நல்ல குழந்தை உருவாகும், ஒரு நல்ல தலைமுறை உருவாகும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் குழந்தைகளை தாளாட்டுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார்கள், சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே கால இளம் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே என தாளாட்டுகிற போது கூட நல்ல செய்திகளை சொல்லி வைத்தார்கள். தாளாட்டுகிற குழந்தைக்கு கூட நல்ல செய்தியை, தன் மனதில் இருக்கிற செய்தியை தாய் தாளாட்டிய வரலாற்று ஆவணங்கள் அண்மை காலத்தில் நடப்பதில்லை. அதை நாம் மாற்ற வேண்டும். மனம் விட்டு பேசுவோம், நல்ல மார்க்கத்தை உருவாக்குவோம், புதுமையை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15. பக்தியில் கரைந்து பரவசத்தில் மிதந்து நம் அகத்தின் கவலைகளையெல்லாம் போக்கும் அற்புத ஆன்மீக பாடல்கள் இதோ உங்களுக்காக நம் தெய்வீக ராகத்தில். ஆம் நேயர்களே, நம் தெய்வீக ராகத்தில் இடம்பெறும் முதற் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

சொற்கள் தாண்டிய பக்தி உணர்வையும் ஆன்மாவை தொடும் இசையையும் ஒரு சேர அனுபவிக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில். தெய்வீக ராகம் இது. தெய்வீக ராகத்தில் வரும் அடுத்த பாடல் நாகூரியம் ஹனீஃபா பாடியது.

அகத்தின் பாரங்களையெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு அமைதியான பக்தி பாடல்களோடு இணைந்திருந்தோம். ஆம் நேர்களே, அது தெய்வீக ராகம். நேரம் 6:32:40. இனி வருவது சேவை செய்திகள். புதுச்சேரி கவுண்டன்பாளையம் ஸ்ரீ அம்பாள் நகர் ஆருத்ரா நகரில் உள்ள அன்னை ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலய செடல் உற்சவத்தில் 2:00 மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழவீதி அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி விழாவில் இன்று திரௌபதி அம்மன் பிறப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ஜெயபுரம் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் 60ஆம் ஆண்டு ஆடிப்பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று காலை துவஜாரோகணம் கொடியேற்று விழா நடைபெறுகிறது.

நேர்லி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க கருத்துக்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலை இயக்குநர், ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, இந்திராநகர், கோரிமேடு 6.

இனி வருவது உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆண்டு, ஆடி திங்கள் 17 நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண் புழுக்களை வரவழைக்கும் ஜீவாமிர்தம் குறித்த உரையாடல், காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: மணிவர ஆயிப்போச்சு. உழவர் உதவியகத்துக்கு போனோன்னு சொல்லியிருந்தோம். நேற்று ரெண்டு பேரும் பேசியிருந்தான். இன்னைக்கு கொள்ளைக்கு போயிட்டாரு பிள்ளை. சரி போய் பார்த்துட்டேன். அப்படியே காத்து மத்த கூட்டுன்னு உழவர் உதவியகத்துக்கு போயிட்டு வரோம்.
1: ஆத்து ஓரமாக இருக்கிற காத்தமுத்து கொள்ளைக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை புதுவை 102.8 FM ரெயின்போ இணை ஒளிபரப்பில் இந்த நேரத்துக்கு தத்துவ பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்புவாங்க. கேட்டுக்கிட்டே போவோம்.

0: எங்க தான் இருக்கிறாருன்னு கூவி பார்ப்போம். காத்தமுத்த, காத்தமுத்த. ஓ, அது இருக்கிறாரு. ஏதோ மண்வெட்டியால கொத்திக்கிட்டு இருக்காரு.
1: ஏமா, கருத்தமுத்த வந்துடுறேன்மா, அப்படி திரும்பி
2: போறேன். யாரு? ஓ, கருத்தமுத்தா. அப்பா அப்பா அப்பா.
1: காத்தமுத்த, காய்கறி தோட்டத்தில் என்னதான் மண் வெட்டியால கொத்தின்னு இருக்கிறான்.
2: அப்பா, மண்ணை கிளறி விட்டுட்டு இருக்கேன்ப்பா. ஒரு பயிர் முடிஞ்சு போச்சு. சரி, மண்ணை கொத்தி சரிப்படுத்தி கொஞ்சம் நல்லா உரம் போட்டு அடுத்த பயிர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு காலையில இறங்கி மண்ணொட்டியால வெட்டிட்டு கிடந்தேன். நீ வேற நேத்தே சொல்லியிருந்தில்ல, உழவர் உதவியகத்துக்கு போகணும் அப்படின்னு.
1: ஆமா ஆமா,
2: அதுவும் ஒரு மனசுல ஒரு ஓரமா வச்சிருந்தேன். சரி, அதனாலதான் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் வேகமா பண்ணிட்டு இருந்தேன். உடம்புலாம் வேர்த்து கொட்டுது.
1: ஆமா காதமுத்த, விவசாய ஆபீசரும் நம்ம ரெண்டு பேரும் வர சொன்னாரு, முக்கியமான செய்தி சொல்லணும்னாரு.
2: எனக்கும் வேலை முடிய போகுதுப்பா.
1: சரி சரி சரி,
2: மண் எப்படி இருக்கு பாரு, பொல பொல பொலன்னு.
1: காதமுத்த, என்னப்பா இது, உன் கொலையில எங்க பார்த்தாலும் மண்புழுவா இருக்குதா, என்னப்பா இதா?
2: கருத்தமுத்த, ஒன்றும் இல்லைப்பா, அதில் ஒரு ரகசியம் இருக்கு.
1: என்ன ரகசியம்?
2: இப்போ நம்ம பயிர் பண்ண போகிற இடம் இருக்குல்ல.
1: ஆமாம்.
2: அந்த இடத்துல பயிர்களுக்கு இந்த ஜீவாமிர்தம் இருக்குல்ல.
1: ஆமாம்.
2: அதை அடிக்கடி கொடுத்துட்டு வந்தோம்னா மண்புழு அங்கே அதிகமாகிடுதுப்பா.
1: அப்படியா?
2: ஆமாம்ப்பா, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தேன். இப்போ ஜீவாமிர்தத்தை மண்ணில் கொட்டின உடனே இந்த மண்புழு மண்ணுக்கு கீழே, ஏன்னா 18 அடி வரைக்கும் மண்புழு போகும்னு சொல்கிறாங்க.
1: ஆமாம் சொன்னா.
2: அப்ப அங்க இருக்கிற மண்புழு கூட இந்த வாசனைய வந்து நுகர்ந்து அது நேரம் அந்த ஜீவாமிர்தம் இருக்கிற இடத்துக்கு வந்துருதுப்பா.
1: ஓஹோ, மண்ணு பார்க்க வெளியில வந்துருமா?
2: ஆமாப்பா, மண்புழுக்களை வரவழைக்கும் ஜீவாமிர்தம்.
1: ஓஹோ, புதுசாகுதுப்பா. இத
2: கருத்தமுத்த, இது ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, தெரிஞ்சுக்கப்பா. இன்னைக்கு
1: சொல்லு சொல்லு கருத்தமுத்த.
2: இந்த ஜீவாமிர்தம் இருக்குல்ல, அதனுடைய வாடை, மண்ணுக்கடியில் உறக்க நிலையில மண்புழுக்கள் இருந்தாலும் இந்த ஜீவாமிர்தத்துடைய வாசத்தால் ஈர்க்கப்பட்டு மண்ணை துளைச்சிக்கிட்டு மண்புழுக்கள் மேல வருமா.
1: ஓஹோ,
2: அப்படி வரக்கூடிய அந்த மண்புழுக்கள் திரும்பி மண்ணுக்குள்ளார போறப்ப அதே தொலை வழியா போவாது, வேற ஒரு தொலைய உண்டு பண்ணி அதன் வழியா உள்ள போகும்.
1: ஓஹோ,
2: இப்படி ஒவ்வொரு மண்புழுவும் மேல வந்து கீழே போகுதுன்னா புதுசு புதுசா காற்றறைகள் உண்டாகும்.
1: ஆமா காத்துமுத்தா,
2: இந்த நேரத்துல மழை தண்ணி பெய்யுது, அப்புறம் காற்று உள்ள போகுது, பயிர் வளர்ச்சிக்கு இதெல்லாம் நல்லா கை கொடுக்கும்.
1: சூப்பர்பா.
2: நிலத்துல மண்புழுக்கள் அதிகரிக்க அதிகரிக்க நாம பயிர் செய்யக்கூடிய பயிர் நமக்கு நல்ல மகசூல் கொடுக்கும்,
1: நல்ல போஷாக்கா வளரும்.
2: ஆமா, அதனால இந்த ஜீவாமிர்தத்தை நான் எப்போதும் அதிகமா பயன்படுத்துறேன். உனக்கு சொல்லிருக்கேனப்பா என்ன எதுன்னு.
1: காத்துமுத்தா, இப்ப நீ புதுமையா சொல்றப்பா, அதனால இந்த புதிய முறைய எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா எனக்கு. காத்துமுத்தா, 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னப்பா, அது ஞாபகமே இல்ல, இப்ப புதுசா சொல்லு, கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன்.
2: ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 200 லிட்டரு தண்ணி,
1: சரி,
2: நாட்டு பசுமாட்டு சாணம், கொஞ்சம் பச்சை சாணமாக இருக்கணும்,
1: சரி,
2: ஏன்னா புதிய சாணம் தான் ரொம்ப முக்கியம், ஒரு 10 கிலோ, அப்புறம் நாட்டு பசுமாட்டு அந்த கோமியம் சிறுநீர்,
1: சரி,
2: அது ஒரு 10 லிட்டரு,
1: ஓஹோ,
2: வெல்லம் 1 கிலோ, பயர் மாவு 1 கிலோ, அப்புறம் எந்த வயல்ல நம்ம சாகுபடி செய்ய போறோமோ, எந்த மண்ணுல நம்ம பயன்படுத்த போறோமோ அந்த மண் வந்து ஒரு கைப்பிடி அளவு. இப்ப சாணம் வந்து புதுசா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன், ஆனா இந்த மாட்டு சிறுநீர் இருக்குல்ல, அது 2-3 நாள் 1 வாரம் இருந்ததா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மாட்டு சிறுநீர் வந்து நாள் ஆக ஆக வீரியம் அதிகம்.

0: பயன்படுத்திட்டு மிச்சத்தை வந்து காற்று போகாதவாறு அந்த பேரலுடைய அந்த மூடிய ஒரு சணல் சாக்கு இல்லைன்னா நல்ல துணியை போட்டு நல்லா மூடி கட்டி வச்சிடணும். தேவைப்படுற நேரத்துல காலையிலயும் மாலையிலயும் ஒரு குச்சை எடுத்து நல்லா கலக்கி விட்டு அப்புறமா தான் நம்ம பயன்படுத்தணும். இப்படியே ஜீவாமிர்தத்தை பயிருக்கு நம்ம ஊட்டம் கொடுத்தோம்னா இலைவழி தெளிப்பானாவை கூட நம்ம பயன்படுத்தலாம். வளர்ந்த பயிரா இருந்தா 1 லிட்டர் தண்ணீருக்கு 100 மில்லி.
1: சரி,
0: அதுக்கு கீழே போயிடக்கூடாதுப்பா, இப்போ செடிக்கு ஆபத்தாயிடும், கருகிவிடும், கொஞ்சம் தண்ணி நல்லா தாராளமா இருக்கணும். இப்ப இளம் பயிரா இருந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு வெறும் 50 மில்லி தான் நம்ம ஜீவாமிர்தத்தை கலக்கணும். இப்படி நம்ம செஞ்சோம்னா இந்த பயிருக்கு தேவையான அந்த வளர்ச்சி ஊக்கி, நம்ம இப்ப கடையில போய் வாங்குறோம் தெரியுமா, ஜிப்ரலிக் அசிட்டிக் அமிலம், அப்புறம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம், இப்படி பாட்டில போட்டு விக்கிறாங்க வளர்ச்சி ஊக்கின்னு. அதுதான் நம்ம வந்து செடிகளுக்கு பயன்படுத்துறோம், காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து செய்யறோம்ப்பா. இந்த ஜீவாமிர்தத்தை நம்ம பயன்படுத்தணும்னா அதுலேயே இந்த வளர்ச்சி ஊக்கிகள்லாம் வந்து உற்பத்தி ஆகி பயிருக்கு நல்ல மகசூல் கொடுக்குற மாதிரி ஒளிச்சேர்க்கை செய்கிற மாதிரி வழியை உண்டு பண்ணுதுங்கப்பா. அதனால ஜீவாமிர்தத்தை அதிகமாக பயன்படுத்து. அதை நான் அதிகமாக பயன்படுத்தின பிறகுதான்ப்பா நான் கண்கூடா பார்த்தேன், என் தோட்டத்தில் அங்கங்கே மண்ணை வெட்டிட்டோம்னாவே உள்ளே ஒரே மண்புழுவாக இருக்குதுப்பா. ஆமாம்,
1: காத்துமுத்தா நீ சொன்ன இந்த நல்ல முறையா என் கொள்ளையிலையும் நான் பண்ணி பார்க்குறேண்ணா.
0: சரிப்பா கத்தமுத்து, நேரம் வாங்கி போச்சு, நம்ம உழவர் உதவி இயக்கத்துக்கு போனோம், நீ ரெடியா வந்துட்டீங்களா?
1: ஆமா வந்துட்டான்.
0: சரிப்பா சரிப்பா, வாப்பா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அந்த நான் அப்படியே குளிச்சுட்டேன்.
1: சரி,
0: நம்ம கிளம்பி அங்க போவோம்ப்பா.
1: கத்தமுத்த, விவசாய ஆபீசரை பார்க்க சீக்கிரம் நம்ம போனோம், அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிற நிலங்களை பார்க்க அவர் போயிடுவாரு, வேலையிட போனா தான் நம்ம அவரை பிடிக்க முடியும். சரியா, கிளம்பு கிளம்பு, வா போலாம்.
0: சரிப்பா சரிப்பா, வாப்பா.

நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண் புழுக்களை வரவழைக்கும் ஜீவாமிர்தம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெற்றது. பங்கேற்றவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூருவில் சுவாமி விவேகானந்தரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இளையோர் கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன்னம்பிக்கையுடன் சரியான திசையில் பயணித்தால் இலக்குகளை எட்ட முடியும் என்றும் இளைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவர்களை மாபெரும் ஆக்கப்பூர்வ

0: பூர்வ சக்தியாக உருவெடுக்க செய்யும் என்று அவர் கூறினார். தூய்மை இயக்கம், நீர் மற்றும் இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த நுழைவுத் தேர்வுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள், பாதுகாப்பு கட்டமைப்புகள், மாணவர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான தேசிய வாரியம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேர்வு நடைபெறும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த நுழைவுத் தேர்வுக்காக 340 நகரங்களில் 13,000 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு மொத்தம் 273,153 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நடைபெற்ற கோடை விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கல்வி மனிதனுக்கு அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கான கருவியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 4,285 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மலைவாழ் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திரு வன்னியரசு கேட்டுக்கொண்டார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வரவேண்டாம் என்று கூறுவது முதலமைச்சர் பதவியின் மாண்பை குறைக்கும் செயலாக உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக நலனை கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திரு நயினார் நாகேந்திரன், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பிஜேபி போட்டியிடும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திறமையான சட்ட வல்லுநர்களை உருவாக்குவதற்கு தரம் வாய்ந்த சட்டக்கல்வி அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரையன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சட்டப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். வழக்குரைஞர் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும் அனுபவங்கள் மூலம் உயர்நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு உதவும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்

0: களை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், தன்றாம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இருவரி செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களின் பேரணிக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பலோச் எக்ஜெய்தி குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அடுத்து அப்பகுதியில் உள்ள 2,500+ மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிபிகாலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 2 குடிமைப்பணி அதிகாரிகள் 1.12 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்பு தொகையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கி வைத்துள்ளது. வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது கடத்தலில் ஈடுபட்டுள்ள 5 வெளிநாட்டினர் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தில்லி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஷாஜஹான்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பல்தட சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு வந்தனா கர்க் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும் 60 கிலோ இடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும் 60 கிலோ இடைப்பிரிவில் பிரியா கங்காசும் 70 கிலோ இடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் துய் லிங் லுங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55:14.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் நாகப்பன் அவர்கள்.
4: உலக அளவில் ஆஸ்திரேலியாவில் உள்ள கிரேட் பேரியர் ரீப் மற்றும் பசிபிக் கடல் பகுதியில் உள்ள மார்ஷல் தீவுகள் பவளத்தீவுகள் ஆகும். இத்தீவுகள் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் மீன்களுக்கு வாழ்விடமாக அமைகிறது. கடல் அலைகள் மற்றும் புயல்களிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்க மிகவும் உதவுகிறது. மேலும் அங்கு பவளப்பாறைகள் குறைந்து வருவதோடு பல்வேறு தளங்களிலும் பருவநிலை மாற்றங்கள் தாக்கத்தை சந்தித்து வருகிறது. பவளப்பாறைகள் அழிய காரணங்கள். கடல் வெளுப்பு, இதனை ஆங்கிலத்தில் கோரல் பிளீச்சிங் என்பார்கள். பவளப்பாறைகளை உருவாக்கும் சிறிய உயிர்களுக்கு ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தரும் கடல் பாசிகள் கடல் மாசுபாட்டின் காரணமாக இறந்து விடுவதால் பவளப்பாறைகள் நிறம் மாறி வெண்மையாக மாறுகின்றன. இதனையே கடல் வெளுப்பு என்கிறார்கள். இந்த கடல் பாசிகள் இருப்பதால் கடல் பாறைகளை உருவாக்கும் உயிரினங்கள்

0: கார்பன்கள் இறந்து விடுகின்றன. கடலில் சேரும் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு நீரை கூடுதலாக அமிலமாக மாற்றி பவளப்பாறைகளின் கால்சியம் கூட்டமைப்பை சிதைவடைய செய்கிறது. மாசுபாடு நிலத்திலிருந்து அடித்து வரப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள், சாக்கடை நீர் மற்றும் சாய அலைகளின் கழிவு நீர், இரசாயனங்கள் கலந்த நீர் பவளப்பாறைகளை நச்சுத்தன்மையாக்கி பாசிகளின் வளர்ச்சியை தடுக்கின்றன. மேலும் போர்களினால் ஏற்படும் குண்டுவெடிப்பு இவைகளினால் வீணாக அழிந்து கடலில் மூழ்கும் வலைகள் பவளப்பாறைகளை நேரடியாக சேதத்துக்கு உள்ளாக்குகின்றன. பவளப்பாறைகள் கடலில் 1% குறைவாக இருந்தாலும் 25% அதிகமான கடல்வாழ் உயிரினங்கள் வாழிடமாக உள்ளது. இவை அழியும் போது மீனினங்கள் இடம்பெயர்கின்றன. பவளப்பாறைகள் உள்ள கடற்பகுதிகளில் கார்பன் உமிழ்வை குறைத்தல் மற்றும் நிலையான மீன்பிடி முறைகளை பின்பற்றுதல் மூலம் பவளப்பாறைகளை பாதுகாக்கலாம். உலக வெப்பமயமாதலின் விளைவாக பவளப்பாறைகள் அழிந்து வருகின்றன. கடந்த 40 ஆண்டுகளில் நிகழ்ந்து வரும் உலக வெப்பமயமாதலின் விளைவாக கடல் நீர் பரப்பின் வெப்பம் கூடியுள்ளது. அதன் காரணமாக சுமார் 14% பவளப்பாறைகள் அழிந்துள்ளதாக ஐநா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. NPEP எனப்படும் ஐநா நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் அமைப்பு 70 நாடுகளில் 300 அறிவியல் ஆய்வாளர்களின் உதவியோடு கடந்த 40 ஆண்டுகள் நடத்திய ஆய்வுகளின் தொகுப்பை வெளியிட்டுள்ளது. UNEB எனப்படும் ஐநா நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் தெற்காசியா, பசிபிக், அரேபியா வளைகுடா, ஆஸ்திரேலியா ஆகிய கடல் பகுதிகளில் உள்ள பவளப்பாறைகள் உலக வெப்பமயமாக்கல் காரணமாக 2009 ஆண்டுக்கும் 2018 ஆண்டுக்கும் இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் 14% அழிந்துள்ளது என கூறப்படுகிறது. இந்நிலை மேலும் தொடர்ந்தால் கடல் நீருக்கடியில் உள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகள் மாசுபடும். காலநிலை மாற்றத்தால் 73 நாடுகளில் 12,000 பகுதிகளின் பவளப்பாறைகள் அழிந்துள்ளன என்றும் இந்த அறிக்கையில் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம், பெருங்கடல்கள் அமிலமயமாக்கல் மற்றும் நெகிழி பொருட்கள் போன்ற நிலம் சார்ந்த கழிவுகளின் மிகுதியான கலப்பு ஆகியவையும் மிக அதிகமான மீன்பிடித்தலும் பவளப்பாறைகளின் விரைவான அழிவுக்கு காரணங்கள் என்று இவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்துள்ள நாடுகள் காலநிலை மாற்றம் குறித்த நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டுமென ஐநா நிறுவனம் வலியுறுத்தி வருகிறது. வெப்பமயமாக்கல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவாக நாம் மிக அவசியமான கடல் வளமான பவளப்பாறைகளை இழந்து அடுத்த தலைமுறைக்கு உரியது ஆக்காமல் நம் தலைமுறையிலேயே இழந்து விடுவோம் என்ற அச்சம் எழுகிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் இ. நாகப்பன் அவர்கள்.

0: தண்ணி மட்டும் இல்லங்க, பொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையது. நேரம் 7:07. வருவது சிந்தனை மலர். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றிற்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிகப்பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. ஜான் ரஸ்கின் அவர்களின் சிந்தனை இது. மீண்டும் சிந்தனை நம் நினைவிற்கு. எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றிற்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிகப்பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. ஒரு நல்ல வார்த்தைக்கு ஒரு தலைமுறையின் சிந்தனையே மாற்றும் சக்தி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு உயரிய சிந்தனையை ஏற்று அதன் வழி நடப்போம், வாழ்க்கையை மேலும் வளமாக்குவோம்.

0: உள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: நேரம் 7:02.
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய மாணவர் படையின் கடல் சாகச பயணத்தின் தொடக்க விழா மற்றும் எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்ப துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் கடற்படை பிரிவு சார்பில் கடலுக்கு போவோம் என்ற பெயரில் பாய்மர படகு கடல் சாகச பயணத்தின் தொடக்க விழா கடந்த 27ஆம் தேதி நடைபெற்றது. தேங்காய்திட்டு துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு கடல் சாகச பயணத்தை தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர்,
1: தேசிய மாணவர் படை சார்ந்த பிள்ளைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேசிய மாணவர் படை அப்படின்னு சொல்லும்பொழுது ஆரம்பத்திலேயே நம்முடைய மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இதில் இந்த சாகச பயணம் கடல் சென்று வருவது என்பது ஒரு சாகச பயணம். நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய, விரைவாக முடிவு எடுக்கப்பட வேண்டிய சூழல் எடுக்க வேண்டிய ஒன்று. மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. மனம் தைரியம் அச்சம் இல்லாமல் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒன்று. இந்த பிள்ளைகள் இந்த பயணத்தை தொடங்கும் பொழுது அவர்கள் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று நான் மனதார் அவர்களை வாழ்த்துக்கின்றேன். நெடுந்தூர ஒரு கடல் பயணம் இது. சாதாரண மீனவ சமூகம் சார்ந்த நண்பர்களுக்கு கடலுக்கு செல்வது என்பது எளிதான ஒன்றாக இருக்கும் வழக்கம். ஆனால் இந்த தேசிய மாணவர் படை சார்ந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவரை கடலுக்கு அழைத்து செல்வது, கடலுக்கு சென்று சாகசம் என்று நினைத்து வருவது என்பது உண்மையான பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் அவர்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கும். பொதுவாக பார்த்தா நம்முடைய தேசிய மாணவர் படை சார்ந்த பிள்ளைகள் கொண்டு ஒரு நல்ல பயிற்சியை பெற்று ஒழுக்கமான வளர்ந்து வாழ்க்கையில் சிறந்த நல்ல பிள்ளைகளாக வருவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி எதிர்காலத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி நம்முடைய பிள்ளைகளுடைய கையில் இருக்குது என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். தலைவர்கள் அனைவரும் நன்றாக அறிந்து அவர்களுக்குரிய திட்டங்களை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டங்கள் வாயிலாக நம்முடைய நாடு எதிர்காலத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை அடையும் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கின்றது. உலக நாடுகளில் ஒரு சிறந்த நாடாக விளங்குகின்ற நிலையை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் மாணவ பருவத்திலிருந்தே நம்முடைய மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல கல்வியும் கொடுத்து அவரை சிறந்த தரவாக உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பயணம், கடல் பயணம், சாகச பயணம் அதற்கு ஒரு சிறந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும், மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையும். மன தைரியம், எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை, எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கும் பொழுது நல்ல வளர்ச்சி நம்முடைய இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்குடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் என்கிற முத்தையப்பன், புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் குரூப் கமாண்டர் திரு ஆஷிஷ் திவாரி ஆகியோரும் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் பாதுகாப்பான எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையிலும் எத்தனால் கலந்த பெட்ரோலின் பயன்பாட்டை மத்திய அரசு நாடு முழுவதும் பரவலாக்கி வருகிறது. தற்போது பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி.
2: எத்தனால் E20 ஆனது புதுமையான திட்டம் கிடையாது. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் 5%, 10% என்ற முறையில் அதை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். தற்பொழுது 20% கொண்டு வந்துள்ளார்கள். எத்தனால் என்பது ஒரு வேதிப்பொருள், எல்லோருக்கும் தெரியும். சர்க்கரை ஆலையில் இருந்து இதை உற்பத்தி செய்கிறார்கள். ஸோ இது வந்து சர்க்கரை ஆர் கார்போஹைட்ரேட் இருந்து வரக்கூடிய ஒரு வேதிப்பொருள். ஆனால் எந்தெந்த தானியங்கள்

கார்போஹைட்ரேட் வகையை சேர்ந்தனவோ அவை எல்லாம் எத்தனாலாக மாறும் தன்மை கொண்டவை. ஃபார் எக்ஸாம்பிள், அரிசி, பார்லி, கோதுமை, உருளை இவையெல்லாம் ஃபெர்மெண்ட் பண்ணி எத்தனாலாக மாற்றலாம். ஆனால் இந்திய அரசாங்கம் உணவு உற்பத்தியான தானியங்கள் எத்தனாலாக மாற்றக்கூடாது என்ற ஒரு கொள்கையுடன் முனைவதால் தற்போதைய நிலையில் இது மாற்றுவதில்லை. தற்பொழுது அரசாங்கமானது பயன்படுத்த முடியாத உணவு தானியங்களை எத்தனாலுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு விதிவிலக்கு கொடுத்து அதிலிருந்து எத்தனால் தயாரிக்கிறோம். இந்தியாவில் லட்சக்கணக்கான டன் விவசாய கழிவுகள் உற்பத்தியாகின்றன. அவை அனைத்தும் எத்தனாலாக மாற்ற டெக்னாலஜி இருக்கிறது. ஆனால் அவை சற்று எக்ஸ்பென்சிவ், விலை அதிகமாக இருக்கிறதால் அதை தற்பொழுது பின்பற்றவில்லை. ஆனால் நம்முடைய தேவை அதிகரிப்பதாலும் ஆராய்ச்சி வளம் பெற்றாலும் அத்தகைய டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு எத்தனால் உற்பத்திக்கு கை கொடுக்கும். எத்தனால் பயன்படுத்துவதால் அதிக கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுத்துவதில்லை. இது சுற்றுச்சூழலுக்கு மிக பாதுகாப்பான ஒன்று. மேலும் உலகளாவிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒருங்கிணைப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை நாம் குறைக்க வேண்டும், நெட் ஜீரோ என்ற கான்செப்டை நோக்கி நாம் அனைவரும் முன்னேற வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். நம் நாடு வந்து 2070 இந்த நெட் ஜீரோ கான்செப்டை அடைய வேண்டும் என்ற முனைவோடன் செயல்படுகிறது. இதனால் எந்தெந்த முறையில் நாம் கார்பன் டை ஆக்சைடை குறைப்போமோ அந்த முறையில் நாம் முறைகின்றோம். எத்தனால் என்பது அதில் ஒரு பங்கு. இது வந்து ஒரு மாற்று எரிசக்தி. அதாவது பெட்ரோலில் எத்தனால் 30% வரை நாம் பயன்படுத்தும் போது அந்த என்ஜினை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எரிசக்தியுடன் கலந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைப்பதுதான். உலகில் எல்லோருடைய கோட்பாடமாக இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனால் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு நாம் குறைக்கின்றோம். ஒரு லிட்டரில் 200 ml எத்தனால் நீங்கள் கலந்தீங்கனால் 200 ml பெட்ரோல் பயன்பாட்டை நாம் குறைக்கிறோம். அந்த பெட்ரோலினால் உற்பத்தியான கார்பன் டை ஆக்சைடு நாம் வளிமண்டலத்தில் குறைக்கின்றோம். இந்த காரணத்தால் மற்றும் வேறு சில காரணிகளால் சுற்றுச்சூழல், அந்நிய செலவாணி மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் இவையெல்லாம் சேர்ந்து எத்தனால் கலவையானது மிகவும் இன்றியமையாக அமைகிறது. ஆனால் மக்கள் வெளிப்படையாக சில பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள், மைலேஜ் குறைகிறது அல்லது வண்டி பிரேக் டவுன் ஆகிறது என்று. அவை அனைத்தும் மற்ற காரணிகளால் ஏற்படுபவை. எத்தனால் என்ற ஒரு வேதிப்பொருள் தூய்மையாக கிடைப்பது அரிது. அதாவது தூய்மை என்றால் 99.9 விழுக்காடு பெறுவது மிகவும் அரிது. அப்படி பெறப்பட்டால் அதை உற்பத்தி செய்யும் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மாசற்ற சூழ்நிலை கொண்டு வருவதற்காக அதிக செலவு செய்து எத்தனால் கலக்கிறது. பெட்ரோலில் ஒரு 45 MJ எரித்திறன் இருக்கிறது. எத்தனாலில் 29.6 MJ எரித்திறன் இருக்கிறது. நாம் எரித்திறனை மட்டும் கொண்டு மைலேஜை கணக்கிட வேண்டும் என்றால் 20% எத்தனால் தான் நாம் இதை கலக்கிறோம். அதில் 3 MJ குறையும். 50 km வாகனத்தில் ஒரு 2 km குறையலாம். இது வந்து ஒரு தியரட்டிக்கலா நீங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் பிராக்டிக்கலா அது அந்த அளவுக்கு தாக்கம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் எத்தனால் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டட் ஃபியூல் சொல்வார்கள். இதில் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகம். அதோடைய கம்பஷன் ப்ராப்பர்ட்டியையும் வெளிப்படும் மாசு திறனையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மைலேஜ் ஆனது எரிபொருளை மட்டும் சார்ந்தது கிடையாது. இதை கலந்ததால் உடனே மைலேஜ் குறையும் என்று சொல்லுவதும் தவறானது. எத்தனாலை 2 வகையாக பிரிப்பார்கள். ஹைட்ரஸ் எத்தனால், நீர் கலந்த எத்தனால், அன்ஹைட்ரஸ் எத்தனால். உலக நாடுகளில் இப்பொழுது E20, E10 என்ற கலவையில் அன்ஹைட்ரஸ் நீர் இல்லாத எத்தனால் தான் பயன்படுத்துகிறோம். அதிகபட்சமாக 0.4 விழுக்காடு தான் அதில் நீர் இருக்க வேண்டும். நார்மலாக கிடைக்கிற எத்தனால் வந்து ஹைட்ரஸ் எத்தனால், அதில் 4 விழுக்காடு நீர் இருக்கும். எத்தனால் நீர் கலவையானது கண்ணுக்கு தெரியாத ஒரு கலவை. அதில் 4 விழுக்காடு இருக்கிறதா, 6 விழுக்காடு இருக்கிறதா, 10 விழுக்காடு இருக்கிறதா என்பதை பார்ப்பது கடினம். யாரேனும் இதில் நீரை கலந்து எரிபொருளாக கொடுத்திருந்தால் அந்த இயந்திரங்களில் பிரச்சனை வந்திருக்கும். அரசாங்கம் வழியாக வரும் எத்தனால் கலவையில் அன்ஹைட்ரஸ் எத்தனால் பயன்பாட்டில் இருப்பதால் பிரச்சனை வர வாய்ப்பில்லை. தற்பொழுது ரிஃபைனரிஸுக்குத்தான் அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது, நீங்கள் உற்பத்தி நிலையில் நீங்கள் இதை கலக்க வேண்டும் என்று. அப்படி இருப்பதால் எல்லா பெட்ரோல்களிலும் எத்தனால் கலவை கலந்ததோடு தான் வரும். ஸோ தனியாக எத்தனால் கலந்தது எத்தனால் கலக்காத பெட்ரோல் என்று வருவதில்லை. ரிஃபைனரியில் அது உற்பத்தி நிலையில் எத்தனால் வந்து கலக்கப்படுகிறது. முதலில் மாற்றம் என்று வரும்பொழுது மக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தில் இருப்பார்கள், இதனால் தான் எனக்கு வந்து தீங்கு நடந்தது அப்படின்னு.
அறிவியல் பூர்வமாக எத்தனால் என்பது ஒரு எரிசக்தி. தூய்மையான எத்தனால் நாம் பயன்படுத்தினால் எந்த மாற்றமும் நம்முடைய வண்டி என்ஜின்களில் பண்ண தேவையில்லை, அது முற்றிலும் சேஃபாக இருக்கும். கலப்பிடம் என்பது தண்ணீர் மட்டும்தான் கலப்பிடம். இதில் ஒருத்தர் வந்து வேணுமென்றே தண்ணீர் கலந்துவிட்டால், கலப்படம் செய்துவிட்டால் அதை நாம் எப்படி ஆய்வு செய்வது என்

0: விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் அரசாங்கம் கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். E20 எத்தனால் ஆனது விவசாயிகளுடைய ஆதரவுடன் வரும் ஒரு எரிசக்தியாக இருக்கிறது. இது கார்போஹைட்ரேட் கொண்ட தானியங்கள் காய்கறிகளிலிருந்து எத்தனால் இருக்கிறோம். ஆனால் உணவிற்கு பயன்படுத்தாத எண்ணெய்கள், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், பொங்காமியா எண்ணெய் மற்றும் சற்றுப்பா எண்ணெய், இந்த எண்ணெய் வகைகளிலிருந்து பயோடீசல் கொண்டு வரலாம். அது டீசலில் கலவை செய்யலாம். டீசல் பயன்பாடு இந்தியாவில் அதிக அளவில் இருக்கிறது. அதிலும் நாம் கணிசமான அளவு பசுமை ஆற்றல் கொண்டு வரலாம். நம் இந்தியாவானது விவசாய நாடு. நம்முடைய விவசாய பொருளாதாரம் மேம்படுத்த வேண்டும் என்றால் இந்த பயோ எத்தனால், பயோடீசல் என்ற எரிசக்தியை நாம் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இந்தியாவில் ரொம்ப லேட்டாக வந்ததுன்னு சொல்லலாம். உலகத்தில் பிரேசில் என்ற நாடு வந்து அங்கு பெட்ரோல் வாகனம் பார்ப்பது அரிது அப்படின்வார்கள். அந்த அளவுக்கு எத்தனால் பயன்பாட்டில் உள்ளது. இதே மாதிரி அமெரிக்கா USAவிலும் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அவைலபிள் இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:13. நமது FM ரெயின்போ 102.8 இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. காலை 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 7:45 வணக்கம் மக்களே, 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் RJ புவனேஷ். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 4 கேட்கலாம். காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். நண்பகல் 12:02 பேசுங்க தோழா. பிற்பகல் 1:00 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் தவணை தொகையாக 7 மாநிலங்களுக்கு மொத்தம் 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு 45 கோடி ரூபாயும், அசாமிற்கு 379 கோடி ரூபாயும், குஜராத்

0: மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு தலா 500 கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 7 மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம், ஒடிசா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நடப்பாண்டிற்கான முதல் தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சாரதி திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளுக்கு பயிற்சி பெற்ற இளம் தன்னார்வலர்களை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு நட்டா கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக மன்ற கூட்டத்திலும் திரு சைதோ பக்தியோர் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 85,81,920 படிவங்கள் பெறப்பட்டுள்ளதாக தில்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 13,000 அதிகமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த படிவங்கள் வழங்கும் பணி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென் அமெரிக்க நாடான பெருவில் நாஸ்கா நகர் அருகே நேற்று சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் 11 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் பயணம் செய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும், விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் பகுதியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோன் தாக்குதலை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக குவைத் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தெலங்கானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநில

0: மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இம்மாதம் 3ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 65 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 1400க்கும் அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். கனமழை காரணமாக பம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 3ஆம் தேதி வரை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஸ்காட் டன்கன், ஸ்வீடனின் ஆடம் ஹைனோன் இணையை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும், 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவின் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கமும், சுபம் ஜியால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தோய் லிங்கை எதிர்கொள்கிறார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தின் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் இப்போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை ராணுவமும் அசாம் மாநில அரசும் இணைந்து நடத்துகின்றன. முதலாவது போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 6-0 என்ற கோல் கணக்கில் போடோலாந்து அணியை வென்றது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி டாக்காவில் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நவம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி மாலத்தீவு அணியையும், 11ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென்அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 7:25:16.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் 2026 நோக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒரு வருஷமும் வந்து உலக தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடும் பொழுது நம்ம வந்து ஒரு தீமை வச்சுதான் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சோ உலக சுகாதார மையம், யூனிசெஃப் மற்றும் வேர்ல்ட் அலையன்ஸ் அகேன்ஸ்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் வந்து உலக தாய்ப்பால் வாரத்தை ஒரு வருஷமும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. சோ வந்து இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப், ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட பேஸே, அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் ஆரம்பமே வந்து தாய்ப்பால் தான். ஸோ வந்து ஒரு குழந்தை வந்து பெருசாகி வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு அடைவதற்கு தாய்ப்பாலுடைய பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அதை வந்து நம்ம அதிகப்படுத்துதல் அதெல்லாம் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் நம்ம. ஸோ என்னென்னலாம் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு பிரஸ்ட் ஃபீடிங்கை ஊக்குவிக்கிறதுக்கு, பிரஸ்ட் ஃபீடிங்கோட மகிமைகளை சொல்றதுக்கு, சிறப்புகளை சொல்றதுக்குலாம் வந்து ஆல்ரெடி நிறைய

0: இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கர்ப்ப காலம் முதல், அதாவது அம்மா வந்து பிரெக்னென்ட் ஆனவர்லேருந்தே வந்து ஒரு தாய்ப்பால் பற்றி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது, ஸோ தாய்ப்பாலோட பற்றி ஒரு ஆலோசனை வழங்குறது, குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே வந்து தாய்ப்பால் அம்மா வந்து கொடுப்பதற்கு வந்து ஊக்குவிக்கிறது, ஸோ முதல் 6 மாதம் வரைக்கும் தான் வந்து தாய்ப்பால் கட்டாயமா தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படின்றத வந்து சமூகத்துக்கு எடுத்து சொல்வது. 6 மாதம் வரை குழந்தைங்களுக்கு வந்து வேற எந்த உணவுமே கொடுக்க கூடாது, தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும், மருத்துவர் அனுமதியின்றி வேற எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து திருப்பி திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது. ஸோ 6 மாதத்திற்கு பிறகு கூட அம்மா வேலைக்கு சென்றால் கூட தாய்ப்பாலை வந்து எப்படி கண்டினியூ பண்ணணும், தாய்ப்பால் வந்து குறைஞ்சபட்சம் 2 அல்லது அதற்கு மேல் வயது உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கணும், ஸோ அது எப்படி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது, எல்லாமே போய் ரீச் ஆகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருந்தாதான் வந்து ஒரு நிலையான ஒரு தாய்ப்பால் கொடுக்குற சமூகமா வந்து நம்மளும் ஃபுல்லாவே வந்து கன்வெர்ட் ஆக முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்ப்ப காலத்துல ஆரம்பிச்சு அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாதான் அந்த ஹார்மோன் அளவுலாம் வந்து அம்மாவுக்கு வந்து நல்ல ப்ரொலாக்டைன் ஆக்சிடோசின் அதெல்லாம் நல்லபடியா சுரந்தாதான் அந்த குழந்தை பிறந்த உடன் வந்து அம்மாவுக்கு இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் தான் நல்ல அளவுல இருந்தாதான் அம்மாவுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதும் அதிகமாகும், குழந்தை தாய்ப்பால் கொடுக்கறதும் வந்து அதிகமாகும். ஸோ அம்மாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அம்மா வீட்டுக்கு போயிட்ட பிறகும் சரி, அவங்க தாய்ப்பால் கொடுப்பதற்காக சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வீட்டில் இருக்கவங்களும் சரி, அம்மாவுடைய அம்மா இல்லை அம்மாவுடைய ஹஸ்பண்ட் இல்லைனா அவங்களோட அம்மா மாமியார் யாரா இருந்தாலுமே சொல்லி ஒரு சப்போர்ட்டிவான ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து அம்மாவுக்கு கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்குற அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலை வந்து அதிகப்படுத்துவதற்காகவும் தாய்ப்பால் வந்து நல்லா நியூட்ரிஷியஸாக இருக்கிறதுக்காகவும் நல்ல அளவில் வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஸோ நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அடிக்கடி பால் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆன் டிமாண்ட் ஃபீடிங்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பெஷலி முதல் 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது பால் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அம்மாவால் வந்து நினைச்ச டைமுக்கு தூங்க முடியாது, பட் கிடைக்கிற டைமுக்கு வந்து ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்து நல்லா ஆரோக்கியமான சாப்பாடுகள் சாப்பிட்டா தாய்ப்பால் வருவதும் அதிகமாகும், குழந்தையும் வந்து நல்லா தாய்ப்பால் கொடுத்து நல்லா வந்து எடை கூடுதல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வந்து உதவும். அம்மா வந்து தேவையான அளவு நல்ல ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடுகளை எடுத்துக்கணும், நல்லா ரெஸ்ட்டில் இருக்கணும். இது எல்லாம் பண்ணுறதுக்கு குடும்பத்தில் இருக்க மற்றவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்பும் வந்து அம்மாவுக்கு தேவைப்படுது. 1 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து 2-3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குடிப்பாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை, ப்ரொலாங் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து குழந்தை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது தாய்ப்பால் கொடுப்பாங்க, இல்லாமல் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமேட்டா இருக்க குழந்தை வந்து நைட்டு வந்து அட்டஸ்ட் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நைட்டும் பகலும் நம்ம கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ முதல் 1-2 மாதம் வரைக்கும் பகல் நைட்டுன்னு பார்க்காம நம்ம குடுத்துட்டே இருந்தால் தான் தாய்ப்பால் நல்லா சுரந்துட்டே இருக்கும். ஒரு 2 மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை நைட்டில் ஓரளவுக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அட்டஸ்ட் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ குழந்தை நல்லா வெயிட் ஏறுறாங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவங்க குழந்தை தூங்குற டைமுக்கு அம்மாவும் தூங்கிக்கிட்டு குழந்தை முழிச்சு எப்பப்பெல்லாம் பால் கேட்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து தாய்ப்பால் கொடுத்தா போதும். ஸோ முதல் 1 மாதத்திலிருந்து 2 மாதம் வரைக்கும் இரவு பகல்னு பார்க்காம அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். 2 மாதத்திற்கு அப்புறமேட்டா நைட் தூங்குவாங்க, பகலில் வந்து கேட்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சைக்கிள் மாறிடும். ஸோ அந்த டைமில் வந்து குழந்தை கேட்கும்போது தாய்ப்பால் கொடுத்தா போதும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் 2026 நோக்கம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு ஒரே ஒரு மகள், அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிகிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால் நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அந்த 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் 3 பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கும் 3 மாத கால அவகாசம் தர்றேன், நீங்கள் இப்போ போகலாம், 3 மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும், அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். 3 பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னார். முதல்ல ஒருத்தன் எழுந்திருச்சு நின்னான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார்.

0: அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன், கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் ரெண்டாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிபோக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன். அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளையெல்லாம் மீட்டு அந்த வழிபோக்கர்கிட்ட ஒப்படைச்சேன். அவரை பத்திரமாக அழைச்சிக்கிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக மூணாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போய்கிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிகிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதெல்லாம் பாதாளம், அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும், அவ்வளவு பள்ளம். அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தான். நான் உடனே அவங்ககிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும். அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த மூணு பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த மூணு பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். ரெண்டாவது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி. ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சிருக்கான். அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும். ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மால் செய்ய முடியறதில்ல, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலைப்பாதை மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா, எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35:06. அன்பான நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நகருளா பகுதியில் வங்க கடலோரம் காற்று வீசும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்று மண்ணுக்கு தான் பயணம் போக போகிறோம். தயாராக இருக்கீங்களா நேயர்களே? ஆம் நேர்களே, முத்து நகரம் என்றும் தென்னகத்தின் நுழைவாயில் என்றும் அன்போடு அழைக்கப்படும் நமது தூத்துக்குடிதான் அது. இதோட வரலாற்று பெருமையும் ஆன்மீகையும் ரொம்ப சிறப்பானது. தமிழ்நாட்டோட ஆன்மீக வரைபடத்தில் தூத்துக்குடிக்கு எப்போதுமே ஒரு தனி இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பனிமய மாதா பேராலயம், 400 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த போர்ச்சுகீசிய கட்டிடக்கலை பாணியில் அமைந்த இந்த பேராலயம் பார்க்கிற எல்லோரோட மனசையும் அமைதிப்படுத்தும் ஒரு அற்புத இடம் அப்படின்னே சொல்லலாம். அறுபடை வீடுகளில் இரண்டாவதா கடல் அலையோரம் கம்பீரமாக விற்றிருக்கும் எம்பெருமான் முருகனின் அருளை பெற தினமும் 1000கணக்கான பக்தர்கள் இங்கே குவிகிறாங்க. அது மட்டுமா, நவ திருப்பதி ஸ்தலங்கள் என ஆன்மீக தேடலில் இருக்கும் பயணிகளுக்கு தூத்துக்குடி ஒரு நிறைவான அனுபவம்.

சுகத்தை தரும். சரி, ஆன்மீகம் மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. தூத்துக்குடியோட கடற்கரைகள் காத்துல ஒரு தனி அழகு இருக்கும். முயல் தீவு. தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் இந்த தீவு மாலை நேரத்துல குடும்பத்தோடு காத்து வாங்கவும் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கவும் ஒரு அருமையான தேர்வு அப்படின்னு சொல்லலாம். மன்னார் வளைகுடா, கடல்சா தேசிய பூங்கா, இங்கதான் புகழ்பெற்ற கடல்வாழ் உயிரின சரணாலயம் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. மேலும் அரிய தகவல்கள் தூத்துக்குடி பத்தி பேசலாம் நம்ம நகர் உலாவில். இணைந்திருப்போம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:40. அலைகள் தாளாட்டும் கடற்கரை முத்துக்கள் விளைந்த ஆழ்கடல் உழைப்பையே மூலதனமாக கொண்டு உப்பளங்களில் வியர்வை சிந்தி முத்துக்களை உருவாக்கும் மனிதர்களின் பூமி வரலாற்றின் பக்கங்களிலும் மக்களின் மனங்களிலும் நீங்காத இடம் பிடித்த பெருமை மிக்க நம் தூத்துக்குடிக்கு இன்னைக்கு ஒரு குட்டி நகருளா போய்கொண்டிருக்கிறோம். தொடருவோமா? அரிய வகை பவளைப்பாறைகள், கடல் பசு மற்றும் ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் வாழும் இந்த பகுதி இயற்கை விரும்புவோருக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். தூத்துக்குடி முத்துநகர் மற்றும் தென்னகத்தின் தொழில் மாநகரம் என்று அழைக்கப்படுது. மன்னார் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள இந்த நகரம் பழங்கால கடல் வாணிபம், பாரம்பரிய முத்துக்குளிப்பு, வ.உ. சிதம்பரனார் நடத்திய சுதேசி கப்பல் இயக்கம் மற்றும் உப்புள தொழிலுக்கு புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரம். பாண்டியர் மற்றும் சோழர் காலம் கிபி 7 மற்றும் 9 நூற்றாண்டுகளில் பாண்டியர்களோட ஆட்சியிலும், பின்னர் 9 முதல் 12 நூற்றாண்டு வரை சோழர்களின் ஆட்சியிலும் முக்கிய கடல் துறைமுகமாக திகழ்ந்தது இந்த தூத்துக்குடி. வெளிநாட்டவர் வருகை எப்பன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வாணிப சிறப்பு காரணமாக போர்ச்சுகீசியர் 1532, டச்சுக்காரர்கள் வந்து 1658 மற்றும் இறுதியாக ஆங்கிலேயர்கள் 1782 இந்நகரை கைப்பற்றி ஆட்சி செய்தாங்க.

ஏசி மெக்கானிக் உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேட் 18, டெக்னீஷியன் 5, கிராஜுவேட் 4 என மொத்தம் 27 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ அல்லது பிஇ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 10/8/26 அன்று உள்ளபடி 18 முதல் 26 வரை. தேர்ச்சி முறை வாக்இன் இன்டர்வியூ. இடம் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி. இடம் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி. நாள் வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2026. நேரம் காலை 9 மணி. cecri.res.in என்ற இணையத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து அதனுடன் உரிய சான்றிதழ்களுடன் வாக்இன் இன்டர்வியூவில் பங்கேற்க வேண்டும். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய இணையதளத்தும் cecri.res.in என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யலாம்.

நேர்களே, வேலை வாய்ப்பு செய்திகள். காரைக்குடியில் உள்ள மத்திய அரசின் எலக்ட்ரோ கெமிக்கல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அப்ரண்டைஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. சிவில், மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஒயர்மேன்,

0: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நகருலாவில் பாடல்களும் தகவல்களும் உங்களுக்காக.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், ஆர்பிஐ இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: ஆர்பிஐ சொல்கிறது
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது நகர்ரூலா நிகழ்ச்சி. நேரம் 7:48. சுதந்திர போராட்டம் இங்கே தூத்துக்குடியில் அதிகமாக நடைபெற்றதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. வாவு சிதம்பரனார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சுதேசி தொகை கப்பலை தூத்துக்குடி துறைமுகத்தில் தான் இயக்கினார். முத்து நகரம் இதுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா, கடலில் பரவலாக நடைபெற்ற முத்துக்குளிப்பு தொழில் காரணமாக இந்நகரம் முத்து நகரம் அப்படிங்கிற பெயரை வாங்குச்சு. தமிழ்நாட்டோட மொத்த உப்பு உற்பத்தியில் பெரும்பகுதி இங்குள்ள உப்பளங்கள் மூலம் கிடைக்கிறதுனால இது நாட்டின் முக்கிய உப்பு மையங்களில் ஒன்றாக இருக்குது. மன்னார் வளைகுடா, உயிர்கோள காப்பகம், தூத்துக்குடி மற்றும் ராமேஸ்வரம் இடையே உள்ள 21 தீவுகள் மற்றும் பவளப்பாறைகள் கொண்ட பகுதியாக இந்த தூத்துக்குடி இருக்கு. இந்தியாவின் முதல் கடல் உயிர்கோள காப்பகமாகவும் இது பாதுகாக்கப்படுது. மேலும் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பிரசித்தி பெற்ற பனி மய மாதா பேராலயம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த நகரில் அமைஞ்சிருக்கு. மக்ரூன் அதாவது தூத்துக்குடியோட உலக புகழ்பெற்ற சுவையான இனிப்பு வகை பார்த்தீங்கன்னா இந்த மக்ரூன். முந்திரி மற்றும் முட்டையோடைய வெள்ளை கருவால செய்யப்படும் இந்த இனிப்பு உலக புகழ்பெற்றதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

நேரம் 7:53:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நகர் உலா நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நகர் உலா நிகழ்ச்சியில தூத்துக்குடி மாவட்டம் பற்றின சிறப்பு தகவல்களும் அந்த ஊர் பற்றின சிறப்பு விஷயங்களும் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வல்லநாடு மலையில் அரிய வகை இனமான வெள்ளிமான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் உள்ள தட்பவெப்ப நிலையும் ஏராளமான மரங்களும் வெள்ளிமான்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையில் உள்ளதால் அதுக்கு இங்கே வனத்துறை சார்பில் சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கான். நெல்லையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் வல்லநாடு இருக்குது. மேலும் இங்கு தமிழ்நாடு காவல்துறையின் சார்பில் துப்பாக்கி சுடுதலும் இருக்கு. இந்தியாவில் உள்ள தலைசிறந்த துப்பாக்கி சுடுதலத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. பழமையான கட்டபொம்மனின் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை, அவர் தூக்கிலிடப்பட்ட கயத்தாறு நினைவு சின்னம், எட்டயபுரம் மகாகவி பாரதியார் வீடு, ஒட்டப்பிடாரத்தின் வஉசியின் வீடு ஆகியன பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லப்படுது.

நேர்லே இந்த அழகான முத்துநகரை நாம் எப்படி சென்றடையலாம் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, ரயில் சேவை இந்தியாவுடைய முக்கிய நகரங்கள்லேருந்தும் சென்னையிலேருந்தும் தூத்துக்குடிக்கு நேரடியாக ரயில்கள் இருக்கா. வானூர்தி சேவைன்னு பார்க்கும்போது தூத்துக்குடி வாகை குளத்தில் விமான நிலையம் அதாவது டிடிசி இருக்குது. சென்னையிலிருந்தும் பிற முக்கிய நகரங்களிலிருந்தும் தினமும் விமானங்கள் வந்து இயக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேருந்து சேவை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய அனைத்து முக்கிய நகரங்களிலிருந்தும் தூத்துக்குடிக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மிக சிறப்பான முறையில் இயக்கப்பட்டு வருதான். உங்கள் விடுமுறை நாட்களை வரலாற்று பெருமையும் கடற்கரை அமைதியும் நிறைந்த இந்த தூத்துக்குடியில் கழித்து மகிழலாம் அல்லவா? நேர்லே மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தங்கள் கவனத்திற்கு. விண்வெளி ஆய்வு மையத்தில் உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இஸ்ரோ அதாவது இஸ்ரோ காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அசிஸ்டன்ட் கிளார்க், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் ஆகிய பிரிவுகளில் மொத்தம் 242 இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி பட்டப்படிப்பு. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 16/8/2026 படி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்தீங்கன்னா ₹500. கடைசி நாள் 16/8/2026, இந்த மாதம் 16/8/2026 என்று கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு isro.gov.in என்ற இணையதளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

0: என்ன நேர்களே, இன்றைய நகருலாவில் முத்து நகரமான தூத்துக்குடியை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் கேட்டிங்க தானே? சரி, அடுத்த விடுமுறைக்கு அப்படியே ஒரு நடைப்பயணம் தூத்துக்குடிக்கு சென்று போகலாமா? சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு புனேயில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2026 ஆண்டிற்கான லோகமானிய திலக் தேசிய விருது வழங்கப்பட்டது. லோகமானிய பால கங்காதர திலக்கின் 106வது நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இவ்விருதினை வழங்கினார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள முதுகலை படிப்புகளுக்கான நீட் PG 2026 தேர்வை சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் தொழில்நுட்ப உதவியுடன் நடத்துவதை உறுதி செய்வதற்கான ஆயத்த பணிகளை ஆய்வு செய்தார். நேற்று தொடங்கிய உலக தாய்ப்பால் வார விழா வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான ஆரோக்கியத்திற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெறுகின்றன. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள 100ஆண்டு பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை ஆலயத்தில் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கேபியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரூற்றும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 10வது நாளில் 4 பிரிவுகளில் 16 பதக்கங்களை வென்றதன் மூலம் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த எழுச்சி இந்தியாவின் மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கையை 39 உயர்த்தியுள்ளது. இதில் 13 தங்கம், 15 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் அடங்கும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02, 8 நொடி. இனி தொடர்வது தகவல்.

அவள் தலம். அம்மா என்ற வார்த்தைக்குள் அடங்கியிருக்கும் பேரன்பின் முதல் அடையாளம் தாய்ப்பால். அன்பின் ஆகச்சிறந்த வடிவம், இயற்கை நமக்கு அளித்த இணையற்ற வரம். ஒரு குழந்தையின் முதல் சுவாசம் போல அதன் முதல் ஆரோக்கிய படியும் இந்த அமுதம்தான். இந்த தாய்ப்பால் பற்றின சிறப்பு விஷயங்கள் தான் இன்றைய தகவல் தளத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உலகின் ஆதி உணவு தாய்ப்பால் தான். எப்போதும் அதற்கு ஈடான உணவு என்று எதுவுமே இல்லை. உயிர் வாழும் கடைசி மணித்துளிகள் வரையிலான ஆரோக்கியத்தை நிர்ணயிப்பது பிறந்த சில நொடிகளில் குழந்தை பருகும் அந்த தாய்ப்பால் தான். வானளவு மகத்துவம் கொண்ட தாய்ப்பாலையும் அன்னையரையும் போற்றும் வகையில் ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது. தாய்ப்பால் குறித்த சந்தேகங்களை மனதில் தேக்கி வைத்திருக்கும் அன்னையரும் எதிர்காலத்தில் தாய் என்ற நிகரற்ற பொறுப்பை ஏற்க உள்ள இளம் பெண்களும் அறிந்து கொள்ள தாய்ப்பால் குறித்த சிறப்பு குறிப்புகள் இன்று தகவல் தளத்தில் உங்களுக்காக இடம்பெற இருக்கு. பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

நேரம் 8:08 14 இன்றைய தகவல் தளத்தில் தாய்ப்பால் வார விழாவை விட்டு தாய்ப்பால் பற்றின சிறப்பு விஷயங்கள் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது குழந்தைக்கான முதல் உணவு தாய்ப்பால், குழந்தையுடைய உடல் உறுப்புகள் சரியான முறையில் வளர்ச்சியடைய புரத சத்து நிறைந்த தாய்ப்பால் மிக அவசியம். சுகப்பிரசவம் என்றால் குழந்தை பிறந்த அரை மணி நேரத்திற்குள்ளும், அறுவை சிகிச்சை மூலமாக பிறந்த குழந்தை என்றால் 2 மணி நேரத்திலும் தாய்ப்பால் கொடுக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவது அவசியம். உலக சுகாதார நிறுவனம் மற்றும் ஐநா சபையின் குழந்தைகள் நல கூட்டமைப்பின் ஆய்வு முடிவுகளின்படி தாயின் பால் சுரப்பினை பொறுத்து குழந்தைக்கு 3 வயது வரையில் தாய்ப்பால் கொடுக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீம்பால் தொடங்கி 3 வயது வரையில் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகள் நோய் கிருமிகளிடம் இருந்து சிறப்பான பாதுகாப்பு கிடைக்கப் பெறுவார்கள் என்று சொல்லப்படுது. தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

நேரம் 8:13 21 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்திருப்பது தகவல் தளம். இன்றைய தகவல் தளத்தில் தாய்ப்பால் பற்றின சிறப்பு விஷயங்கள் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். பிறந்த அதாவது முதல் 6 மாதத்துக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே உணவு, தண்ணீர் கூட கொடுக்க தேவையில்லை. அதன் பிறகு திட உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கலாம். பிறந்த குழந்தைக்கு பசுவின் பாலோ பவுடர் பாலோ தாய்ப்பாலுக்கு இணையான சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் அல்ல. ஸோ சிசுவுக்கு நிறைய பாதிப்புகளையும் அது ஏற்படுத்தலாம். அதனால் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய இயற்கை உணவு. குழந்தையுடைய புத்தி கூர்மை, மூளை செயல்திறன், சுறுசுறுப்பு இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கும் கருவியாக தாய்ப்பால் செயல்படுவதாக உலக சுகாதார நிறுவனமான ஹூ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உரக்க சொல்லியிருக்கு. மேலும் தாய்ப்பால் அருந்தும் குழந்தைகளுக்கு உடல் எடை அதிகரித்தல், மன அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற பாதிப்புகளுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க.

இன்றைய தகவல் தளத்தில் தாய்ப்பால் பற்றின சிறப்பு விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கோம். அதாவது குழந்தையின் அழுகை, சிரிப்பு, ஸ்பரிசம் அப்படின்னு இவையெல்லாம் தான் தாய்க்கு பால் சுரப்பினை அதிகப்படுத்துன்னு சொல்கிறாங்க. இது தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில் இயற்கையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அற்புத பந்தம் அப்படின்னே சொல்லலாம். பாலூட்டும் தாய்மார்கள் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணீர் வரை அருந்த வேண்டியது அவசியம். சத்தான சரிவிகித உணவினை வேலை தவறாமல் உட்கொள்ளவும் வேண்டும். தாய்ப்பால் சேய்க்கு மட்டுமல்ல தாய்க்கும் செய்யும் நன்மைகள் பல. பால் ஊட்டுவதன் மூலம் அந்த தாய்க்கு பிரசவத்துக்கு பிறகான உடல் இடை குறைப்பு இயற்கையாக நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. கருத்தரித்தல் தவிர்க்கப்படும் சொல்றாங்க. ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படும் கோபம் தடுக்கப்படும். மிக முக்கியமாக பால் ஊட்டும் பெண்களுக்கு பிற்காலத்தில் மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது.

நேரம் 8:35:20. இன்றைய தகவல் தளத்தில் தாய்ப்பால் பற்றின சிறப்பு விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். தாய்ப்பால் அளிக்கிறதால கிடைக்கும் நன்மைகள் கணக்கில் அடங்காதவை அப்படின்னு சொல்லப்படுது. தாய்ப்பால் கொடுக்கறதால தாய்க்கும் குழந்தைக்கும் நோய்கள் குறைந்து சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுது என்பதற்கான புள்ளி விவரங்களுடன் கூடிய சான்றுகளை புகழ்பெற்ற மருத்துவ ஆய்விதழான லான்செட் இந்த ஆண்டு பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி பெரும் செலவு குறையும். என்னென்னா, குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டி பிறகு வீட்டில் தயாரிக்கப்பட்ட இணை உணவுகளை ஊட்ட வேண்டுமா? தாய்ப்பால் கொடுக்கப்படாத நிலையில் மாவுப்பால் அல்லது மாட்டுப்பால் வாங்குவதற்கு எரிபொருளுக்கு என்று பல்வேறு செலவுகளும் நீளும். தாய்ப்பாலை தவிர்ப்பதால் தாய்க்கும் குழந்தைக்கும் ஏற்படும் நோய்களுக்கான சிகிச்சைக்கான செலவோ எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் செலவை கடுமையாக அதிகரிக்கும்னு சொல்லப்படுது.

மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 8:40. தகவல் தளத்தில் மீண்டும் இணைகிறோம். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. தாய்ப்பால் அளிக்கும் தாய்க்கு சுமார் 350 கலோரியும் 15 கிராம் புரதமும் தினமும் அதிகப்படியாக தரப்பட வேண்டுமாம். ஒரு கிண்ணம் சாதம், ஒரு முட்டை, 2 டம்ளர் பால், ஒரு கரண்டி சமைத்த பச்சை காய்கறிகள் ஆகியவற்றின் மூலம் தாய்க்கு தேவையான ஊட்டச்சத்தை இந்த காலத்தில் வழங்க முடியும். இதோட பயன்களோ எண்ணற்றவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 6 மாத காலம் வரை குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாது உப்புகள், நுண்ணூட்ட சத்துக்களான இரும்பு, தாமிரம், துத்தநாகம், அயோடின், செலினியம், மெக்னீசியம், மாங்கனீசு போன்றவை தாய்ப்பாலால் கிடைக்கின்றனவாம். இதனால் ஊட்டச்சத்து குறைபாடு சார்ந்த நோய்கள் குழந்தையை நெருங்கிறதே கிடையாது. பிறந்த முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும் தந்து பிறகு வீட்டில் தயாரிக்கப்படும் பாரம்பரிய உணவை தருவதால் குழந்தைக்கு பசி தீருவதுடன் தேவையான பலவித ஊட்டச்சத்துகளும் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.

நேரம் 8:46. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. இன்றைய தகவல் தளத்தில் தாய்ப்பால் பற்றின சிறப்பு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தையை தாய் தன் மார்போடு அணைத்து தலையை வருடி கண்ணோடு கண் பார்த்து பேசி பாடி பாலூட்டும் போது குழந்தையின் உணர்வுகளுக்கு மிக சிறந்த ஊக்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அன்பும் அரவணைப்பும் குழந்தைக்கு செம்மையான பாதுகாப்பு உணர்வை அளிக்குதான். இதை உணர்வுகளுக்கு உணவு அளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாய் சேய் பாச பிணைப்பு குழந்தையின் மனம் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு சிறந்த அடித்தளத்தை அமைத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கருவுற்ற காலத்தில் தாயின் உடலில் சேர்ந்திருக்கும் சுமார் 3 கிலோ கொழுப்பு சத்து தாய்ப்பால் ஊட்டுவதால்

கரைந்து விடுதான். தாய்மை பேற்றுக்கு முன்னிருந்த உடல் அமைப்பை தாய் பெற்றுவிடுகிறாள் அப்படின்னு சொல்லப்படுது. பாலூட்டிய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும் வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நீரிழிவு நோய் உள்ள பெண்களுக்கும் தாய்ப்பால் ஊட்டும் காலங்களில் நோய் எளிதில் கட்டுப்படுதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி முதல் 6 மாத காலம் தாய்ப்பால் மட்டும் தரும்போது தாய் மறுபடி கர்ப்பம் தரிக்கப்படுவதும் தடுக்கப்படுது. அதனால தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கும் தாய்க்கும் உடல் நலமும் மனநலமும் நன்கு பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
4: தினந்தோறும் பகல் 12:30
3: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
4: பிற்பகல் 3:30

நேரம் 8:54:36 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறோம். தாய்ப்பால் பற்றிய சிறப்பு விஷயங்கள் உங்களுக்காக இன்றைய தகவல் தளத்தில் பகிரப்பட்டு வருகின்றது. தாயின் பாலில் டிஹெச்ஏ, எபிடர்மல் குரோத் ஃபேக்டர்ஸ், டாரின், சிஸ்டின் போன்ற பல வகை ஆக்கப்பூர்வ வேதிப்பொருட்கள் இருக்கான். இவை அனைத்தும் குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கும் திறன் மேம்பாட்டுக்கும் உதவுதுன்னு சொல்லப்படுது. இவை குழந்தையுடைய அறிவு வளர்ச்சி, அதாவது இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்லப்படுற ஐக்யூவை அதிகப்படுத்துதான். நோயற்ற உடலில் ஊட்டச்சத்து குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல அறிவு வளர்ச்சியுடன் இருக்கும் குழந்தை நல்ல கல்வி கற்பது எளிதில் சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு உண்மையும் நமக்கு புலப்படுது. இப்படியாக உடல் நலம் முதல் அறிவு நலம் வரை அனைத்தும் மேம்பட தாய்ப்பால் அடிப்படை காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு புள்ளி விவரம், அதிர வைக்கிற ஒரு புள்ளி விவரம், பிறக்கும் எல்லா குழந்தைக்கும் தாய்ப்பால் வழங்கினால் உலக அளவில் ஆண்டுக்கு 820,000 குழந்தைகள் இறப்பை தவிர்க்கலாமா? 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இறப்பில் தாய்ப்பால் தராமல் போவதால் ஏற்படும் இறப்பு 13% இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதனால அன்பான அம்மாக்களே, எதிர்கால அம்மாக்களே, அழகு போய்விடுமோ அப்படிங்கிற தவறான எண்ணத்தால உங்கள் குழந்தையின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் முதல் உணவான, முக்கிய உணவான, இணையற்ற உணவான தாய்ப்பாலை கொடுக்க தவறாதீங்க. தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுவதோட முக்கிய நோக்கமே இதுதான். பெண்களிடம் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த வளமான ஒரு விஷயம். வளமான சந்ததியையும் உருவாக்கும் பொறுப்பு நம்மிடமே இருக்கு. பாடலுக்கு அப்புறமா பாடல் கேட்டுட்டு வாங்க.

நிறைவு பெற்றது தகவல் தளம். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இனி தொடர்வது அரங்கிசை.

இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் நாமகிரிப்பேட்டை கே கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வர இசை இடம்பெறுகிறது. ஹரித்வாரமங்கலம் ஏ கே பழனிவேல் மற்றும் திருவாளப்புத்தூர் டி கே களியமூர்த்தி ஆகியோரின் தவில் இசையும் இடம்பெறுகிறது. அரங்கிசையில் தொடக்கமாக தாமதமேன் சுவாமி என தொடங்கும் பாபநாசன் சிவன் கீர்த்தனை, தோடி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசையில் அடுத்து தட்சிணாமூர்த்தே என தொடங்கும் தயானந்த சரஸ்வதி பாடல், ரஞ்சனி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 9:19. இன்றைய அரங்கிசையில் நாமகிரிப்பேட்டை டாக்டர் கே கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வர இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உடன் ஹரித்வாரமங்கலம் ஏ கே பழனிவேல் மற்றும் திருவாளப்புத்தூர் டி கே கலியமூர்த்தி ஆகியோரின் தவிலிசையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்ததாக வரும் பாடல் மறிவேரே கதி எவரம்மா எனத் தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி, ஆனந்த பைரவி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் அடுத்து சக்கனி ராஜ என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை கரஹரப்ரியா ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் அடுத்து சாமகான லோலே என தொடங்கும் பாபநாசன் சிவன் கீர்த்தனை ஹிந்தோளம் ராகம் ஆதிதாளம்.

இன்றைய அரங்கிசையில் நாமகிரிப்பேட்டை டாக்டர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள் வாசித்த நாதஸ்வரம் மற்றும் ஹரித்வாரமங்கலம் ஏ கே பழனிவேல் மற்றும் திருவாளப்புத்தூர் டி கே கலியமூர்த்தி ஆகியோரின் தவில் இசை இடம்பெற்றது. இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போவில் செய்திச் சுருக்கம்.

0: நிகழ்ச்சிகள் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யோகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 4.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். கிளாஸ்கோவில் நடைபெறும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தாண்டுதல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற செல்வப்பிரபு திருமாறனுக்கும், ஆடவர் மும்முறை தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரவீன் சித்திரவேலுவுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சைடோவ் பக்தியோர் ஒடிலோவிச் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 15.4% அதிகம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தி வருவாய் 144,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும், இது 10.1% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 10:25. வருவது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இன்றைய கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் முதற் பாடலாக வருகிறது நெல்லை பாரதி அவர்களின் விருப்ப பாடல் 100வது நாள் படத்திற்காக.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

நேரம் 10:07 21 நொடி. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்து இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேயர்களே, நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸில் டைப் செய்யலாம். அடுத்து பாடலை கேட்டிருக்கும் நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன். அகத்தியர் படத்திற்காக பாடலை கேட்டிருக்கிறார். அவரோட விருப்ப பாடல் இதோ.

நேரம் 10:11. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இது. அடுத்து பாடல் கேட்டிருக்காங்க குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் ஏகேடி திரு ஆர் கோகிலா, ஆர் பிரசன்னா, பெங்களூர் ராஜேஸ்வரி நகர் ஆர் ஹேமப்ரியா, துருவா ரவிக்குமார், தாராபுரம் நாடார் திரு எம் துரைராஜ், பேபி அம்பிகா இவர்களுடைய விருப்ப பாடல் யூத் படத்திற்காக வருகிறது. அன்பின் அறிவிப்பாளருக்கு இதமான காலை வணக்கம் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுடைய விருப்ப பாடல் வலம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆகாஷ்வாணி முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸில் டைப் செய்து உங்களுடைய விருப்ப பாடல் படம் எழுதி அனுப்பலாம். பாடல் கேட்போம்.

10:16:46 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இது. ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டாலந்து அடுத்து பாட்டு கேட்டிருக்காங்க. படம் வந்து யாரோ எழுதிய கவிதை, பாடல் பருவம் கணிந்து வந்த அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. நிச்சயமா அவரோட விருப்ப பாடல் வருது, கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் கேட்டு இணைந்திருக்கிறோம். கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் நிலையத்தில் நேரம் 10:21:28. அடுத்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், படம் வந்து தெய்வத்தாய் படத்துலேருந்து பாடல் வேணும் கேட்டிருக்காங்க. அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அன்பான காலை வணக்கம். இவருடைய விருப்ப பாடல் இதோ.

இளையத்தில் நேரம் 10:24 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இது. அடுத்து நேயர் விருப்பத்தில் பாடலை கேட்டிருக்கிறார் நன்னிலம் நாராயணன், சட்டம் படத்திலிருந்து. மேலும் காரைக்குடி கனகவல்லி, நாச்சியாபுரம் நாகவல்லி, நன்னிலம் நாராயணன் விருப்ப பாடல்கள் இதோ.

நேரம் 10:29 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இது. நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். அடுத்த பாடல் தூத்துக்குடி பாலசுப்பிரமணியம் கேட்டிருக்கும் பாடல் விலங்கு படத்திற்காக.

நேரம் 10:34 15 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் உங்களுடைய பாடல்களை கேட்டு இணைந்திருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெட்ஸ். அடுத்து தன் விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் கோவூர் சூரியமூர்த்தி, படம் நீல மலர்கள்.

0: நேரம் 10:39 8 நொடி. அடுத்து கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் தன் விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன். கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்னு சொல்லியிருக்காரு. இவருடைய விருப்ப பாடல் மனிதரில் இத்தனை நிறங்களா படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
1: சொல்லுங்க.

நேரம் 10 மணி. நேரம் 10:45. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் இணைந்திருக்கிறோம். அடுத்து தன் விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் வேட்டவலம் குமார். அன்பேவா படத்திற்காக இவரின் விருப்ப பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 10:49. அடுத்து தன் விருப்ப பாடலை கேட்டிருக்கிறார் பாபு முள்ளக்காட்டிலிருந்து. சின்னத்தாய் படத்திற்காக இவரின் விருப்ப பாடல் இதோ.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் சென்னை மாதவரம் வீரராகவன். இதோ அவரின் பாடல்.

நேரம் 10:56. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நேரமின்மை காரணமாக சிலருடைய விருப்ப பாடல்கள் அரங்கேற முடியாமல் போனது. ராஜா மகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம் சரஸ்வதி பத்மநாபன் பால்பண்ணை இவர்களுடைய விருப்ப பாடல்களை அரங்கேற்ற முடியவில்லை. இவர்கள் அனைவருக்காகவும் ஒரு பாடல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஆடவருக்கான 60 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற சச்சின் சிவாச்சுக்கும், ஆடவருக்கான 80 கிலோ குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற அங்குஷ் பங்கல் மற்றும் ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பிங்காலி வெங்கையாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், பிங்காலி வெங்கையா ஒரு தலைசிறந்த சுதந்திர போராட்ட வீரர், உண்மையான காந்தியவாதி மற்றும் இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள முதுகலை படிப்புகளுக்கான நீட் பிஜி 2026 தேர்வை

0: சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் தொழில்நுட்ப உதவியுடன் நடத்துவதை உறுதி செய்வதற்கான ஆயத்த பணிகளை ஆய்வு செய்தார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சைடோ பக்தியோர் ஒடிலோவிச் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: இனி தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:05. நேயர்கள் இனி கேட்கலாம் காலத்தை வென்ற கானங்கள், காதலை சொன்ன ராகங்கள், நினைவுகளை மீட்டெடுக்கும் நித்திய இசைகள், நெஞ்சத்தை வருடும் இனிய மெட்டுக்கள், செவிகளுக்கு விருந்தாய் இதயங்களுக்கு இன்பமாய் மறக்க முடியாத மெல்லிசைகளை உங்களுக்காக கொண்டு வந்து இனிமையான இசை கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாய் படைக்கும் இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதலில் வருகிறது ஆண் பாவம் படத்திற்காக மலேசிய வாசியவன் சித்ரா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கிழக்கு வாசல் பட பாடலை. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: மகளிர் நேயர்களே, இன்று பகல் ஒரு மணிக்கு நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க வருகிறது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2275240 2275250 என்ற எண்ணிற்கு அழையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது குணா படத்திற்காக கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடிய பாடல், இசை இளையராஜா.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4-2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது ரெட்ரோ நேரம். இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மனோ சித்ரா குரலில் சாமி போட்ட முடிச்சு படப்பாடலை, இசை இளையராஜா.

0: நேயர்கள், இதுவரை இது ரெட்ரோ நிறம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நிறம் 12:30.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கேட்கலாம் பன்னிசை மாலை நிகழ்ச்சி. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலில் கேட்கலாம் பன்னில் இசையாகி என தொடங்கும் அப்பர் திருத்தாண்டகம் பாடல்.

0: நேயர்கள் இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப் பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1,00,000 அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையாவின் நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1705 வழக்குகள் பதிவு செய்து 1710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய்மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவை சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1500 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 100 தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்சுப்பா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் 1000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-16 என்ற செட்கணக்கில் வியட்நாமின் துயிலின் நியூகனை வென்றோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 12:50.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: கூலி குறைப்பு பற்றிய உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் கோரும்படி எங்கள் மூவரையும் தோழர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏன் என்று பாவலை பார்க்காமலேயே கேட்டான் மேனேஜர். ஏனென்றால் இந்த மாதிரியான தலைவரி விதிப்பு அநியாயமானது என்று நாங்கள் கருதுகிறோம் என்று உரக்க கூவினான் பாவல். சதுப்பு நிலத்தை சரி பண்ணுவது தொழிலாளர்களது நன்மைக்காக அல்லாமல் அவர்களை சுரண்டுவதற்காக செய்த காரியம் என்றா நீ கருதுகிறாய்? அதுதானே உன் எண்ணம்? ஆம் என்றான் பாவல். நீயும் கூட வா என்று ரிப்பினை பார்த்து கேட்டான் மேனேஜர். நாங்கள் எல்லோருமே அப்படித்தான் நினைக்கிறோம். ஏனப்பா நல்லவனே, நீயுமா என்று சிசோவை பார்த்து கேட்டான். நானும் தான். எங்கள் காசை எங்களுக்கு விட்டு கொடுப்பதுதான் நல்லது. சிசோவ் மீண்டும் தலையை தொங்க போட்டுக்கொண்டு குற்றம் செய்தவனைப் போல் லேசாக சிரித்து கொண்டான். மேனேஜர் அந்த ஜனத்திரள் முழுவதையும் மேலோட்டமாக பார்த்தான். தன் தோள்களை குலுக்கிக் கொண்டான். பிறகு அவன் பாவலிடம் திரும்பி அவனை கூர்ந்து பார்த்து கொண்டே சொன்னான். உன்னை பார்த்தால் படித்தவன் மாதிரி தோன்றுகிறது. உனக்கு கூடவா இந்த நடவடிக்கையால் ஏற்படக்கூடிய நன்மைகளை உணர முடியவில்லை? தொழிற்சாலை நிர்வாகத்தின் சொந்த செலவிலேயே அந்த நிலத்தை சீர்பண்ணினால்தான் எங்களுக்கும் அதன் நன்மைகளை உணர முடியும் என்று எல்லோருக்கும் கேட்கும்படியாக சொன்னான் பாவல். தொழிற்சாலை தர்மஸ்தாபனம் அல்ல. நீங்கள் அனைவரும் இப்பொழுதே வேலை செய்ய திரும்பியாக வேண்டும். இது என் உத்தரவு என்றான் மேனேஜர். அவன் யாரையும் பார்க்காமல் இரும்பு குவியலின் மீது பதமாக கால் வைத்து கீழிறங்க தொடங்கினான். கூட்டத்தினரிடையே அதிருப்தி குரல்கள் எழும்பின. என்ன இது என்று சட்டென்று நின்று சத்தமிட்டான் மேனேஜர். அமைதியாக குலைத்து தொலைவிலிருந்து ஒரே ஒரு குரல் ஒலித்தது. நீயே போய் வேலை செய். இன்னும் 15 நிமிஷ நேரத்தில் நீங்கள் வேலைக்கு திரும்பாவிட்டால் உங்கள் அனைவருக்கும் அபராதம் விதிக்கும்படி உத்தரவிடுவேன் என்று அழுத்தமும் வரட்டுத்தன்மையும் நிறைந்த குரலில் சொன்னான் மேனேஜர். மீண்டும் அவன் கூட்டத்தின் ஊடாக வழி தேடி நடந்து சென்றான். அவன் திரும்பி செல்லும் பொழுது அவனுக்கு பின்னால் தங்கிய கூட்டத்தினர் கசமுசத்தனர். அவன் செல்ல செல்ல அந்த கசமுசப்பும் அதிகரித்தது. போய் அவனோடு பேசி பாருங்கள். இதுதானப்பா உனக்கு கிடைக்கும் நியாயம்? என்ன பிழைப்பு வாழ்கிறது? அவர்கள் பாவலை நோக்கி திரும்பி சத்தமிட்டார்கள். ஏய் சட்டப்புலியே, இப்போது நாங்கள் என்ன செய்வதாம்? பிரமாதமாக மட்டும் பேசி கிழித்து விட்டாய். மேனேஜர் முகத்தை கண்டவுடன் வீராப்பெல்லாம் பறந்தோடிவிட்டது. பாவல் சொல்லு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லு. தாங்க முடியாத அளவுக்கு இந்த கசப்பு குரல்கள் பெருகி வரவே பாவல் வாய் திறந்தான். தோழர்களே, கூலியை குறைக்க மாட்டேன் என்று அவர் உறுதி கூறினால் அல்லாது நாம் வேலைக்கு போகக்கூடாது. இதுதான் என் யோசனை. உத்வேகமான பல குரல்கள் உடனே ஒலித்தன. எங்களை என்ன முட்டாள்கள் என்று நினைத்தாயா? வேலைக்கு போகாதே என்றால் வேலை நிறுத்தமா? எதற்காக? கேவலம் ஒத்த காசுக்காகவா? ஏன் வேலை நிறுத்தம் செய்தா என்ன? நம்மையெல்லாம் சுட்டு தள்ளி விடுவான். அப்புறம் அவனுக்கு வேலை பார்க்க ஆள் ஏது? ஆளா கிடைக்காது. எத்தனையோ பேர் தயாராக முன் வருவார்கள். கருங்காலிகள். பாவல் கீழே இறங்கி வந்து தன் தாயருகே நின்றான். கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் விவாதித்து கொண்டார்கள். ஆவேசமாக கூச்சலிட்டு கொண்டார்கள். ரிப்பின் பாவலிடம் வந்து சொன்னான். இவர்களை நம்பி நீ வேலை நிறுத்தம் செய்ய வைக்க முடியாது. எல்லோரும் பேராசைக்காரர்கள்தான். காசை விடமாட்டார்கள். ஆனால் கோழைகள், தைரியமில்லாதவர்கள், 300 பேர் கூட உன்னை பின்பற்ற மாட்டார்கள். ஒரு வண்டி குப்பையையும் ஒரே சுமையிலே அகற்றிவிட முடியுமா? பாவல் பதில் பேசவில்லை. அவனுக்கு முன்னால் திரண்டு நிற்கும் கரிய முகங்களின் பல ஜோடி கண்களும் அவனையே ஆழ்ந்து நோக்கி அலைப்பாய்ந்து கொண்டிருந்தன. அவனது இதயம் அதிர்ச்சியால் படபடத்தது. வறண்ட பூமியின் மீது விழுந்த சிறு தூற்றலைப் போல தன்னுடைய பேச்சு எந்தவித பலனும் இல்லாமல் எங்கோ காற்றோடு கரை

0: கரைந்து போய்விட்டது போல அவனுக்கு தோன்றியது. அவன் களைத்து போய் தலையை தொங்க போட்டவாறே வீட்டுக்கு திரும்பினான். அவனுக்கு பின்னால் அவனது தாயும் சிசோவும் வந்து கொண்டிருந்தார்கள். ரிப்பன் அவனுக்கு பக்கமாக வந்து அவனது காதில் ஏதோ குசு குசுத்தான். நீ நன்றாகத்தான் பேசுகிறாய், ஆனால் உன் பேச்சு இதயத்தை தொடவில்லை. ஆமாம், நீ அவர்களது இதயங்களை தொடுகிற மாதிரி பேச வேண்டும். இதயத்தின் மத்தியிலேதான் தீப்பொறி விழ வேண்டும். நீ மக்களை உன் அறிவை கொண்டு வசப்படுத்த முடியாது. காலுக்கேற்ற செருப்பல்ல இது. பிலகேயா, நம்மாதிரி கிழடுகள் எல்லாம் சமாதியில் இடம் தேடிக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது என்று தாயை நோக்கி பேச ஆரம்பித்தான் சிசோவ். ஒரு புது தினசான மக்கள் வளர தொடங்கிவிட்டார்கள். நீயும் நானும் எப்படி வாழ்ந்தோம்? முட்டும் முழங்காலும் தேய மண்டையெல்லாம் தரையிலே முட்டி மோத நமது முதலாளிக்கு சலாம் போட்டுதானே வாழ்ந்தோம்? பிள்ளைகளுக்கு புத்தி தான் பெருத்து போயிற்றோ? தவறுதான் அதிகம் பண்ணுகிறார்களோ? எப்படி இருந்தாலும் இவர்கள் நம் மாதிரி இல்லை. இவர்களை பாரேன், மேனேஜரோடு அவரோடு சம அந்தஸ்து உள்ளவர்கள் மாதிரி பேசுகிறார்கள். பார்த்தாயா? போகட்டும், போய் வா. பாவல், மிக்கலாய், நீ ஜனங்களுக்காக கச்சை கட்டி கொண்டு நிற்பது நல்லதுதான். தம்பி, கடவுள் உன்னை காப்பாற்றட்டும். ஒருவேளை இவர்கள் விமோசனத்துக்கு உனக்கு ஒரு வழி கிடைத்தாலும் கிடைக்கும். கடவுள் உனக்கு உதவட்டும். அவன் போய்விட்டான். போ, சீக்கிரம் போ, போய் செத்து தொலை என்று முனகினான் ரிப்பன். இவனை மாதிரி ஆட்கள் எல்லாம் மனிதர்களே அல்ல, வெறும் மண்ணாங்கட்டிகள். பெயர்ந்து விழுந்த இடத்தை அடைக்கத்தான் உதவுவான். பாவல், உன்னை தூதனுப்ப வேண்டும் என்று சொன்னவர்களை கவனித்தாயா? உன்னை சோஷலிஸ்ட் என்றும் கலாட்டாக்காரன் என்றும் வதந்திகளை பரப்பினார்களே, அவர்களேதான். அதே ஆசாமிகள்தான். பயலுக்கு வேலை போய்விடும், அதுதான் அவனுக்கு வேண்டும் என்று அவர்கள் தமக்குள்ளாக நினைத்திருக்கிறார்கள், தெரிந்ததா? அவர்கள் நினைக்கிறபடி பார்த்தால் அவர்கள் செய்தது சரிதான் என்றான் பாவல். ஆமாம், ஓநாய்கள் ஒன்றை ஒன்று கடித்து தின்பது அவைகளுக்கு சரிதான். ரிப்பினுடைய முகம் இருண்டது. அவனது குரலில் அசாதாரணமான உத்வேகம் துணித்தது. மக்கள் வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்க மாட்டார்கள். பட்டால்தான் தெரியும், உன் வார்த்தைகளை இரத்தத்தில் தோய்த்தெடுக்க வேண்டும் பாவல். அன்று முழுவதும் பாவல் களைப்போடும் சோர்வோடும் மன சஞ்சலத்தோடும் தான் உலவித்திரிந்தான். அவனது பிரகாசமான கண்கள் எதையோ தேடித் திரிவது போல தெரிந்தன. தாய் இதை கண்டு கொண்டாள். என்ன விஷயம் பாஷா என்று ஜாக்கிரதையோடு கேட்டாள். தலை வலிக்கிறது என்றான் பாவல். படுத்துக்கொள், போ, வைத்தியரை அழைத்து வருகிறேன். வேண்டாம், வீணாய் சிரமப்படாதே என்று அவன் அவசரப்பட்டு பதில் சொன்னான். பிறகு அவன் தாயிடம் அடிமூச்சு குரலில் சொல்ல ஆரம்பித்தான். நான் மிகவும் இளையவன், மிகவும் பலவீனமானவன், அதுதானமா தொல்லை? அவர்கள் என்னை நம்பவில்லை, என் கொள்கையை ஏற்கவில்லை. அதாவது, என் கொள்கையை அவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா, என் மனம் நொந்து போய்விட்டது. எனக்கு என் மீதே கசப்பு ஏற்பட்டு விட்டது. அவனது சிந்தனை தேங்கிய முகத்தை கூர்ந்து பார்த்தாள் அவள். பிறகு அவனை தேற்ற முனைந்தாள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்ளோ பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மாமா.

0: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1 மணி. நேயர்களினை கேட்கலாம் நம் மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0413 என்ற முன்னெடுப்பு எண்ணோடு 2275240 2275250 என்ற எண்ணிற்கு. நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் காதல் ஓவியம் படப்பாடலை. இசை இளையராஜா.

0: இது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினையும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: பாண்டிச்சேரி பண்பலை உறுப்பினர்கள், இயக்குநர்கள் ஜாக்கப் சார் அவர்களுக்கும் அன்பான மதிய வணக்கத்துடன் நினைவது. மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் மண்டல் இரவாந்தேரி கலாவதி ராஜமோகன்.
0: வணக்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு வந்து செந்தூரப்பூ படத்துல இருந்து சார், சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக ஒரு தேவதை வந்தது நீராட, வெண்ணிற ரோஜா தன்னிற மாறி மாலை சூடுதே, அந்த வானம் பூக்களை தூவாதோ, புது வாழ்த்து கவிதைகள் பாடாதோ. அந்த பாடல் கொடுங்க சார்.
0: அருமை அருமை பாடல் கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றி நன்றி சார்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ரிக்ஷாக்காரன் பட பாடலை. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன்.
1: கடலோரம் வாங்கிய காத்து

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா. என்ன, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் பண்ருட்டி திருவதியில இருந்து சாந்தி ஸ்டேஷன் பேசுறேன்.
0: சரிம்மா.
1: படம் உத்தரவின்றி உள்ளேவா.
0: சரிம்மா.
1: காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ.
0: ஓகேம்மா, பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: இது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேரம் நிகழ்ச்சி அணியவரும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: மதிய வணக்கம் சார். நான் திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுறேன் சார்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கேன் சார்.
0: என்ன பாடல் வேணும்?
1: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்காங்களா?
0: அனைவரும் நலமா. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சி அன்னைக்கு உங்களுக்கு?
1: உறவு அந்த படத்துல இருந்து பூ மாலையில் ஓர் மல்லிகை அந்த பாடலை ஒளிபரப்புங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும்.
0: நன்றிமா, நன்றிமா. பாடல் கேட்கலாம்.
1: நன்றிங்க சார்.

0: வலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சுமதி என் சுந்தரி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், பி வசந்தா குரலில் வரும் பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன்.

இது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க வேண்டுமா? உடனே அழையுங்கள். 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணிற்கு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கேஜே எஸ் தாஸ் உமாரமணன் குரலில் இளையராஜா இசையில் தூரல் நின்னு போச்சு படப்பாடலை.

மகளிர் நேயர்களே, உங்களுக்கான சில குறிப்புகள். சாதத்தில் சிறிதளவு நெய் சேர்த்தால் நீண்ட நேரம் மென்மையாக இருக்கும். வெங்காயத்தை நறுக்கும் முன் 10 நிமிடம் குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் கண்ணீரிச்சல் குறையும். கீரைகளை கழுவி நன்றாக உலர்த்தி வைத்தால் அவை நீண்ட நாட்கள் பசுமையாக இருக்கும். எலுமிச்சை பழத்தை சில வினாடிகள் மெதுவாக உருட்டி பிழிந்தால் அதிக சாறு கிடைக்கும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் டி எம் சவுந்தரராஜன் குரலில் திரிசூலம் படப்பாடலை, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
3: அடை தீரந்து தாவும் நதி அலைதான், மனம் தீரந்து தூவும் சிறு குயிலான்.
4: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
5: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
6: மகளிர் நேயர்களே, கண்ணாடியை தண்ணீர் மற்றும் வெள்ளை வினிகர் கலவையால் துடைத்தால் அது பளபளப்பாக இருக்கும். சமையலறை சிங்கில் வாரத்திற்கு ஒரு முறை வெந்நீர் ஊற்றினால் துர்நாற்றம் குறையும். மரப்பொருட்களை உலர்ந்த மென்மையான துணியால் துடைத்தால் அவை நீண்ட நாள் அழகாக இருக்கும். இப்போ ஒரு பாடலை கேட்கலாம். படம் அரச கட்டளை. இந்த பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன், இசை கே வி மகாதேவன்.
7: அலைகடல்

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே

பனைச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே பட்டி ஜாதி நீங்க.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:15. நேயர்களினை கேட்கலாம். காலத்தை வென்ற பழைய பாடல்களின் தொகுப்பாக வானொலியில் உலா வரும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை நிகழ்ச்சி.

கேட்ட பாடலை பாடியிருந்தார் டி எம் சவுந்தரராஜன். அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். இனி கேட்கலாம் பணக்கார குடும்பம் படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலை. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: கொலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பாலும் பழமும் படத்திற்காக TM சவுந்தரராஜன், P. சுசீலா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா குரலில் பணமா பாசமா படப்பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் பணம் படைத்தவன் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: நேயர்கள் இதுவரை என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:40. நேயர்கள் இனி கேட்கலாம் தாளதரங்கம்.
1: இன்றைய தாளதரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறும் தாளம் திஸ்ர திரிபுடை. தாளத்தை தவிலில் வாசிப்பவர்கள் ஏ.எஸ். ராஜா மற்றும் சிதம்பரம் ஜி மகேந்திரன் ஆகியோர்.

0: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தாளம் திஸ்ர திரிபுடை. தாளத்தை தவிலில் வாசித்தவர்கள் ஏ எஸ் ராஜா, சிதம்பரம் ஜி மகேந்திரன் ஆகியோர்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. இதில் விழுப்புரம் வட்டம் அர்ப்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்றிரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை.

நேரம் 2:55 6:00. வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு மேல் பவானியில் 217 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை தொண்டியில் 40.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.4

0: டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகத்திலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை, தென் உள் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் மற்றும் புதுவை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி ஆவதற்கு சில நொடிகள்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं मुनीश शर्मा। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने आज विकसित भारत के लिए नशा मुक्त युवा संकल्प अभियान की वर्चुअल माध्यम से शुरुआत की। प्रधानमंत्री ने कहा कि विकसित भारत के लिए युवाओं का शारीरिक रूप से स्वस्थ, मानसिक रूप से मजबूत और आत्मविश्वास से भरपूर होना जरूरी है।
2: देश का युवा आत्मविश्वास से भरपूर हो और ड्रग्स जैसी घातक आदत से हमेशा हमेशा दूर ही रहे, यही इस अभियान का उद्देश्य है। हम सबको ये संकल्प लेना है, हमारे युवा नशे और ड्रग्स के खतरों को समझे, हर तरह से जागरूक रहें और उससे दूर रहें। और इस संकल्प में अब राष्ट्रीय नशा मुक्त युवा अभियान की बड़ी भूमिका है।
1: श्री मोदी ने कहा कि नशा मुक्ति के लिए 100 हफ्ते का जन भागीदारी अभियान शुरू किया।

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். முதலில் கேட்கலாம் வரே வா என தொடங்கும் பாபி பட தெலுங்கு பட பாடலை.

நேரம் 3:20. அடுத்து கேட்கலாம் அக்கியமீலா என தொடங்கும் ஹிந்தி பாடலை, படம் ராஜா.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30. நேயர்களினி கேட்கலாம் சங்கீத சாரல்.

இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். உடன் வாசிப்பவர் ஜி ஜே ஆர் கிருஷ்ணன் அவர்கள். முதலில் கேட்கலாம் வர்ணம். இயற்றியவர் லால்குடி ஜி ஜெயராமன். சாருகேசி ராகம் ஆதி தாளம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, இது சங்கீத சாரல் நிகழ்ச்சி. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களின் வயலினிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் ஆனந்தாமிருத கர்ஷினி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் அமிர்த வர்ஷினி, ஆதி தாளம்.

0: நேயர்கள் இதுவரை சங்கீதசாரல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். உடன் வாசித்தவர் ஜி ஜே ஆர் கிருஷ்ணன் அவர்கள். இனி தொடர்வது ஆரா நாடகம் சென்னை ஏஞ்சல்.
1: நேரம் 4 மணி.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க விருப்பது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெறுவோர் ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல் என் ஜி ரவிசங்கர், ப்ரொஃபஸர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஆரா நாடகம்.
3: இந்த கிராமம் எப்பவுமே அமைதிதான், ஆனா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கே. வானத்தை பாருங்க, அந்த ஒளி என்ன?
4: ஐயா, நானும் அதைத்தான் பார்த்தேன். ட்ரோன் மாதிரியும் தெரியல, ஆனா அது விமானமும் இல்லையே, ஒரு பெரிய வட்டமான ஒளி தெரியுது.
5: இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, முதல்ல அதை கவனிப்போம்.
6: இல்லப்பா, இது நல்ல அறிகுறி இல்ல, நம்ம ஊருக்கு ஆபத்து வரப்போகுது. கோயிலுக்கு போய் மணி அடிங்க.
4: நண்பர்களே, நம்ம கிராமத்துல என்ன நடக்குதுன்னு நேரலையில பாப்போம் வாங்க.
5: ரதி, முதல்ல

0: பாதுகாப்பு வீடியோ எல்லாம் அப்புறம்தான்.
1: நான் சென்னை நியூஸ் சேனல்ல இருந்து மீனா. இங்க ஏதோ விசித்திரமான சம்பவம்னு தகவல் வந்துச்சு.
2: ஆமாமா, எங்களாலையும் புரிஞ்சுக்கவே முடியல.
0: அங்க பாருங்க, வட்ட வடிவத்துல ஏதோ ஒரு பொருள் தரையில வந்து இறங்கி இருக்கு.
3: ஆமாமா, இத பார்த்தா பறக்கும் தட்டு மாதிரில இருக்கு.
1: ஓகே ஓகே, எல்லாரும் தள்ளிக்கோங்க, நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க.
4: பயப்பட வேண்டாம், நாங்கள் தாக்க வரவில்லை.
2: தமிழ்லையா பேசுது?
4: உங்களுடைய மொழியை சில வினாடிகளில் கற்றுக்கொண்டோம்.
0: அப்படியா, நீங்க யாரு?
4: என்னுடைய பெயர் உளி. நாங்க பூமியை பல ஆயிரம் ஆண்டுகளாக கவனித்து வருகிறோம்.
3: அப்படின்னா உண்மையிலே நீங்க எல்லாம் வேற்று கிரக வாசிகளா?
5: ஆமா, என் பெயர் ஆரா. ஆனால் நீங்கள் நினைப்பது போல அரக்கர்கள் அல்ல.
1: அப்படின்னா இங்கேயே வந்தீங்க?
4: ஒரே ஒரு கேள்வி கேட்க.
6: என்ன கேள்வி?
4: உங்களுக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அத நீங்களே அழிக்கிறீங்களே. ஏ,
0: வளர்ச்சி வளர்ச்சி தான் எங்க இலக்கு. அதுக்காக சில தியாகங்கள் தவிர்க்க முடியாததுன்னு நாங்க நம்புறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
4: அப்படின்னா நாங்க உங்களோட சில நாட்கள் இங்கேயே இருப்போம்.
3: தேச
7: பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், தள்ளி போங்க முதல்ல.
2: சார், அவங்க யாரையும் காயப்படுத்தல, ரொம்ப அமைதியா பேசுறாங்க.
7: அமைதியா? அந்த அமைதிங்கிறது ஒரு தந்திரமா கூட இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கணும்.
8: இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம், நான் ப்ரொஃபஸர் லலிதா. நான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழுவில இருந்து
4: வந்திருக்கேன்.
8: நீங்க உண்மையிலேயே எந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கீங்க?
4: உங்க சூரிய குடும்பத்திலிருந்து கிடையாது. உங்க அறிவியல் இன்னும் எங்க கிரகத்தை கண்டுபிடிக்கல.
8: உங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: நீங்க இன்னும் நோய்களுக்கே மருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க நோய் வராம தடுக்கக்கூடிய முறைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிட்டோம்.
0: அப்படின்னா உங்களால மனிதர்களான எங்களுக்கு உதவ முடியுமா?
4: உதவி செய்ய முடியும், ஆனா ஒரு கேள்விக்கு பதில் வேணும்.
6: என்ன கேள்வி அது?
4: உங்க அறிவியல் மனித குலத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிறதா அல்லது அதன் முடிவை எழுதுகிறதா?
3: எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க, அமைச்சர் வந்துட்டாரு, தள்ளிக்கோங்கப்பா.
9: என்னப்பா இங்க இவ்வளவு பேர் கூட்டமா இருக்கிறீங்க? எல்லாம் கேள்விப்பட்டேன், வித்தியாசமா இருக்காங்களே பாக்குறதுக்கு. உங்களை நாங்க வரவேற்கிறோம்.
4: நன்றி.
9: உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக பூமிக்கு வந்திருக்கீங்க?
4: எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்கள் உங்களுக்கே எழுதி கொண்டிருக்கும் அழிவின் கடைசி அத்தியாயத்தை பார்க்க வந்திருக்கிறோம்.
9: என்னது கடைசி அத்தியாயமா? என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே.
4: உங்கள் பூமி மிக மிக அழகானது, ஆனால் நீங்கள் அழகிய காடுகளை அழிக்கிறீர்கள், ஆறுகளை மாசுபடுத்துகிறீர்கள், காற்றை விஷமாக்குகிறீர்கள், போர்களை உருவாக்குகிறீர்கள்.
1: ஆமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்.
4: நீங்கள் எங்களை பார்த்து வேற்று கிரக வாசிகள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கு பூமியில் மனிதர்களின் நடத்தையே மிகவும் வினோதமாக இருக்கிறது. ஆரா
3: தலைவரே, ஆபத்து நெருங்குகிறது.

0: அவர்கள் வந்து விட்டார்கள்.
1: அவங்க யாரு? புதுசா?
0: எங்களை விட மிகவும் ஆபத்தான மற்றொரு இனம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருகாமை வந்து விட்டார்கள்.
1: இது என்னப்பா? இந்த வானமே கருப்பா மாறிடுச்சு. இது உலகத்தோட அழிவா? இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. யாரும் ஓட வேணாம், பயப்பட வேணாம், எல்லாம் அமைதியா இருங்க.
2: என்னோட லைவ் பாக்குறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆனா இங்க எனக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல.
3: எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓடாதீங்க, அமைதியா இருங்க.
1: ஒளி, அது யாரு? யாரு வர்றாங்க? ஏன் அவங்க உங்களை துரத்துறாங்க?
0: அவங்களின் பெயர் நிழல் கூட்டமைப்பு. அவங்க எந்த கிரகத்துக்கு போனாலும் அங்குள்ள இயற்கை வளங்களை சுரண்டிட்டு அந்த கிரகத்தை அழிச்சிருவாங்க.
4: அப்படின்னா அவங்களோட அடுத்த இலக்கு பூமி தானா?
5: ஆமா, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
6: அப்படின்னா நீங்க அவங்களை எதிர்த்து போராட முடியாதா?
0: முடியும், ஆனால் ஒரு விதி இருக்கிறது. எந்த கிரகத்தின் மக்களும் தங்கள் கிரகத்தை காப்பாற்ற தயாராக இல்லை என்றால் நாங்கள் நேரடியாக தலையிட முடியாது. அமைச்சர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி.
7: என்கிட்டயா? என்ன கேள்வி?
0: உங்கள் நாட்டில் மொழிக்காக சண்டை, மதத்துக்காக சண்டை, இனத்துக்காக சண்டை, எல்லைக்காக சண்டை, இப்படி பிரிந்து வாழும் நீங்கள் இந்த பூமிக்காக ஒன்றுபடுவீர்களா?
7: அது வந்து
1: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த பூமி வந்து நம்ம வீடு. அதை காப்பாத்த நாங்க எல்லாருமே ஒன்னா நிப்போம்.
3: நான் ஒரு கிராமத்துக்காரன், ஆனா இந்த மண்ணுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறேன்.
4: அஸ் எ ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு சொல்றதுதான் என்னோட மொத கடமையே.
2: ரிப்போர்ட்டரா மீனா சொல்றது கூட ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். இந்த லைக்கு, வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்புறம்தான். முதல்ல நம்ம மனித இனத்தை பாதுகாக்கிறது தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
8: பூமி மனிதர்களே, நான் நிழல் கூட்டமைப்பின் தலைவர். இந்த நொடியிலிருந்து உங்கள் கிரகத்தின் நீர், கனிம வளங்கள், உயிரினங்கள் அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டில். எதிர்க்க நினைத்தால் நான் உங்கள் இனத்தின் முடிவை இன்றே எழுதிவிடுவேன்.
9: இது எங்களுடைய பூமி, இதை யாருக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். உடனே உங்க கிரகத்துக்கு நீங்க திரும்பி போங்க.
8: பூமியா? இன்னும் சில நொடிகளில் அது உங்களுடையது அல்ல, எங்களுடையது. உங்கள் துணிச்சலை பாராட்டுகிறேன், ஆனால் அது எங்களை தாக்க போவதும் இல்லை, தடுக்க போவதும் இல்லை.
9: அப்படியா? இப்பொழுதே உன்னை நான் சுடுகிறேன் பார். இது எப்படி சாத்தியம்? நம்ம ஆயுதங்கள் அவங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே செயலிழந்து போயிருச்சு.
0: அவர்களை உங்களால் வெல்ல முடியாது, அதற்கான ஆயுதங்களும் உங்களிடம் கிடையாது.
1: அப்படின்னா எதை வச்சு போராட போறோம்?
0: ஆயுதங்களால் அல்ல, ஒற்றுமையால், வலிமையால் அல்ல, அறிவால், பயத்தால் அல்ல, தைரியத்தால். அதுதான் எந்த ஆயுதத்தையும் விட வலிமையான சக்தி.
1: அதுதான் மனிதர்களோட உண்மையான பலமா?
0: உங்கள் ஆயுதங்களை அவர்கள் உடைக்க முடியும், ஆனால் உங்கள் மன உறுதியை யாராலும் உடைக்க முடியாது.
7: ஒரு அமைச்சரா நான் அதை ஒத்துக்கிறேன். இன்னிலிருந்து மனித இனங்க நாங்க ஒற்றுமையா செயல்படுவோம்.
6: அமைச்சர் சொல்றதும் சரிதான். இதுக்காக சயின்ஸ் லேப்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறோம்.
3: கிராம மக்கள் நாங்க எல்லாரும் உணவு, தண்ணி, உதவி எல்லாத்தையும் செஞ்சு தர்றோம்.
2: நானும் என்னோட லைவ்ல இந்த உலகத்துக்கு உண்மையதான் ஒளிபரப்ப போறேன்.
4: மக்களே, இது வெறும் செய்தி இல்ல, மனித வரலாற்றோட மிகப்பெரிய தருணம்.
7: இருங்க இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இப்ப எடுக்கிற இந்த முடிவு பூமியோட எதிர்காலத்தை

0: தீர்மானிக்க போறதா அமைய போகுது.
1: ஆமா ஆமா, அமைச்சர் சொன்னதும் சரிதான். நம்மளுடைய செயற்கை கோள்கள் வானத்துல மிகப்பெரிய ஆற்றல் அலைகளை பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒளி சொன்னதும் உண்மைதான், இன்னொரு விண்கலம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
2: என்ன மேடம் சொல்றீங்க, இன்னொரு விண்கலமா? அந்த விண்கலம் எவ்வளவு பெருசு?
1: அது வந்து இந்த விண்கலத்தை விட பல மடங்கு பெருசா இருக்கலாம்.
3: அப்படின்னா நம்மளால அதை தடுக்கவே முடியாதா?
1: முடியும், ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது.
4: ஒளி, உங்களோட டெக்னாலஜியை நீங்க எங்களுக்கு தர முடியுமா?
5: தொழில்நுட்பம் மட்டும் போதாது அருண், அதை பயன்படுத்தக்கூடிய மனமும் சரியா இருக்கணும்.
4: அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், நீ என்ன சொல்ல வர?
5: நீங்க அணுசக்தியை கண்டுபிடிச்சீங்க, அது மனிதர்களுக்கு மின்சாரம் கொடுத்துச்சு, அதே அணுசக்தியால நகரங்களையும் அழிச்சிருக்கிறீங்க. அறிவு நல்லதோ கெட்டதோ அல்ல, அத பயன்படுத்தக்கூடிய எண்ணம் தான் உலகத்தை மாத்துது.
6: எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல.
3: என்ன என்ன புரியல?
6: உங்க பூமியில உணவு போதுமான அளவுல உற்பத்தி ஆகுது, இருந்தும் ஏன் பலர் பசியால இறந்து போறாங்க?
2: உணவு இல்லாம இல்ல, அது சமமா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல.
6: அமைச்சரே, உங்க பூமியில நீர் நிறையவே இருக்கு, இருந்தாலும் ஏன் உங்க மக்கள் தண்ணீருக்காக சண்டை போடுறாங்க?
0: அது அது வந்து அது அரசியல், எல்லைகள், அப்புறம் பல காரணம் இருக்கு.
5: அதத்தான் நாங்க புரிஞ்சுக்கவே முடியல. இயற்கை எல்லைகளை உருவாக்கவில்லை, மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். சரியா?
0: அது என்னவோ உண்மைதான்,
4: நாங்க ஒத்துக்கிறோம். அமைச்சர் சொல்றது சரிதான், ஆனா உங்க கிரகத்துல சண்டையே இல்லையா என்ன?
5: ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எங்க முன்னோர்கள் ஒரு உண்மைய உணர்ந்தாங்க.
4: அது என்ன உண்மை?
7: என்ன உண்மை?
8: என்ன உண்மை அது?
5: ஒரே கிரகத்தில் வாழ்பவர்கள் ஒருவரை ஒருவர் எதிரியாக நினைத்தால் அந்த கிரகத்தின் எதிர்காலமே அழியும்.
1: எல்லாரும் அந்த வானத்தை பாருங்க, எல்லாரும் வானத்தை
3: பாருங்களேன் பாருங்க, வானத்துல ஏதோ பெருசா தெரியுதே, அது என்ன?
9: ஆமா ஆமா, அந்த கரு மேகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிழல் தெரியுது.
10: யாரும் ஓட வேண்டாம்.
2: ஏன் ஓட வேணாம் சொல்ற?
5: பயம் அவர்களின் முதல் ஆயுதம், நீங்கள் பயந்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள்.
11: பூமி மக்களே, எங்கள் குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா?
5: அவர்கள்தான் நிழல் கூட்டமைப்பு.
12: நிழல் கூட்டமைப்பின் தலைவர்.
0: எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் என்னன்னு கேக்குறேன், நீங்க யார் புதுசா இருக்கீங்க? நீங்க ஏன் எங்க கிரகத்துக்கு வந்திருக்கீங்க?
12: உங்க அனுமதி கேட்க இல்ல, இந்த கிரகத்தை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர.
2: இது எங்களோட மண், நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இதை எடுத்துக்க முடியாது.
12: உயிரா? நீங்க உங்களுக்குள்ளேயே போர் செய்து ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்கிறீர்கள். இப்போது திடீரென்று இந்த பூமி மீது அன்பு வந்து விட்டதா?
9: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா அதை திருத்துறதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
12: நீங்கள் திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் செய்து விட்டீர்கள்.
5: ராஸ், ராஸ், இந்த கிரகத்தை விட்டு நீ போயிரு.
12: ஒளி, இன்னும் நீ பலவீனமான உயிரினங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாயா?
5: அவங்க பலவீனமானவங்க கிடையாது, இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளம் நாகரிகம் உள்ளவங்க.
12: அப்படின்னா ஒரு சோதனை வைப்போம். பூமி மக்களே, உங்களுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் தருகிறேன்.
4: அவகாசம்?

0: அவகாசமா? எதுக்கு அவகாசம்? என்ன சொல்ல வரீங்க?
1: உங்கள் உலகமே ஒன்றாக இணைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும்.
2: என்னது முடிவா? என்ன முடிவு?
1: உங்கள் பேராசை, போர், வெறுப்பு, இயற்கை அழிப்பு இவற்றை கைவிட்டு உண்மையாக மாறப்போகிறீர்களா, இல்லை எங்களைப் போலவே அழிவின் பாதையில் தான் செல்ல போகிறீர்களா?
3: அதுக்கும் உங்களுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்?
1: சம்பந்தமா? சம்பந்தம் கேட்கிறீர்கள்? தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு பெயர்தான் நாகரிகமா? கூறுங்கள்.
4: நீங்க சொல்றதும் சரிதான். நாங்க எவ்வளவுதான் அறிவியல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் மனித நேயம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை.
5: ஆமா, நாம நிறைய மரங்களை வெட்டிட்டோம், ஆறு குளங்களை எல்லாம் மாசுபடுத்திட்டோம், காடுகளை அழிச்சு அதுல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் சேர்த்து அழிச்சிட்டோம்.
3: ஆமா, உண்மையை எழுத வேண்டிய ஊடகங்கள் கூட பல நேரங்கள்ல டிஆர்பிக்காக பரபரப்பான செய்திகளை வெளியிடுறாங்க.
6: நீங்க சொல்றது கூட உண்மைதான் மீனா. நானும் வியூஸ், லைக்ஸ் இதுக்கு பின்னாடி மட்டும்தான் ஓடிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையான பொறுப்பு என்னன்னு எனக்கு புரியுது.
0: நம்ம தலைமுறை இன்னும் மாற்றத்தை உருவாக்க முடியும், அத இப்பவே தொடங்கலாம்.
7: ஆமா ஆமா, இது எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா நடக்குது.
3: இந்த ஆயுதத்தால பூமிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா?
7: அது பூமியில இருக்கிற எல்லா மின்சார அமைப்புகளையும் ஒரே நேரத்துல செயலிழக்க செய்யும்.
8: என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிருச்சு, போனும் வேலை செய்யல,
9: சத்தம் கூட கேட்கல.
3: எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாரும் ஒன்னா இருப்போம், யாரும் தனியா போகாதீங்க.
6: நாளா போனே இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். இப்பதான் அதெல்லாம் எவ்வளவு சின்ன விஷயம்னு புரியுது.
3: இன்னைக்கு நம்மளை காப்பாத்த போறது அந்த தொழில்நுட்பம் ஒன்னும் கிடையாது, சக மனுஷங்க தான்.
0: ஒளி, இப்ப என்ன செய்யலாம்?
7: கிராஸ் ஒரு தவறு செஞ்சிருக்கிறியா?
10: ஆமா, மனிதர்களோட கருவிகளை அவன் நிறுத்திருக்கான், ஆனா மனிதர்களான உங்களோட மனச நிறுத்த முடியாது.
4: உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா இதுக்காக?
7: இருக்கிறது, ஆனால் அது வெற்றி பெற மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கணும்.
6: அதுக்கெல்லாம் நாங்க தயாரா தான் இருக்கிறோம்.
0: நாம எப்பவுமே யாராவது வந்து நம்மளை காப்பாத்தணும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு புரியுது, இந்த பூமியை காப்பாத்த வேண்டியது நாம தான். நம்ம கையில இருக்கிற ஆயுதம் துப்பாக்கி இல்ல, ஒற்றுமை. நம்ம பலம் பணம் இல்ல, மனித நேயம். நம்ம எதிர்காலம் தொழில்நுட்பம் மட்டும் இல்ல, பொறுப்புணர்வு. இன்னைக்கு நாம தோத்தா அடுத்த தலைமுறைக்கு பூமியே இருக்காது.
8: நான் விவசாயி, என் நிலத்தை நான் காப்பாத்துவேன்.
3: ஒரு ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு உரக்க சொல்ற குரலா நான் இருப்பேன்.
6: இனிமே நான் மக்களை பிரிக்கிற வீடியோக்களை எடுக்கவே மாட்டேன், மக்களை இணைக்கிற வீடியோக்களை மட்டும்தான் நான் இனிமே எடுக்க போறேன்.
4: ஆமா, மீனாவும் ரதியும் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். அறிவியல் மனுஷங்களுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அழிவுக்காக இல்ல.
3: உளி, அங்க பாருங்க,
7: அவர்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள்.
0: அப்ப என்ன நடக்கும்?
7: இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதி இருக்கிறது. ஒரு நாகரிகம் உண்மையாக ஒன்றுபட்டால் அதனுடைய சக்தி எந்த ஆயுதத்தையும் விட பெரியதாக மாறும். அருண், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க ஒளி.
7: நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரக்கணக்கான நாகரிகங்களை பார்த்திருக்கிறோம். சில நாகரிகங்கள் அறிவால் வளர்ந்தன, சில தொழில்நுட்பத்தால் வளர்ந்தன, ஆனால் மிகச்சிறந்த நாகரிகங்கள் கருணையால் வளர்ந்தன.
0: அப்படின்னா மனிதர்களான எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குதா?
7: வாய்ப்பு எப்போதும் இருக்கும், ஆனால் அது தானாக வராது, அதை உருவாக்க வேண்டும்.
0: அப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப
7: முதலில் பயத்தை வெல்ல வேண்டும்.

0: பயப்படும் மனிதன் சிந்திக்க மாட்டான், சிந்திக்காத மனிதன் சரியான முடிவு எடுக்க மாட்டான்.
1: ஒளி சொல்றத கேட்டீங்கல்ல, எல்லாரும் இப்ப கேளுங்க. யாரும் யார பத்தியும் பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. சாதி, மதம், மொழி, அரசியல், இப்போ அதெல்லாம் முக்கியமே இல்லை.
2: ஆனா நம்ம குடும்பம்,
1: இந்த பூமியே இல்லைனா எந்த குடும்பமும் இருக்காதே. முதல்ல பூமியை காப்பாத்துவோம்.
3: எங்களால என்ன செய்ய முடியும்?
1: பயப்படுற குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. வயதானவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. யாரும் சாப்பாடும் தண்ணியும் இல்லாம இருக்க கூடாது.
2: சரி சரி
4: சரி சரி சரிப்பா.
3: ஒளி, உங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் எப்பயுமே என்ன பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பேன். அதிக வியூஸ், அதிக பணம், அதிக புகழ், இது மட்டும்தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு
0: இருந்தேன்.
3: இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் புகழ தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் என் மக்களை நான் மறந்துட்டேன்.
0: தவறை உணர்வது பலவீனம் அல்ல, அது மாற்றத்தின் முதல் படி.
5: ஒளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: என்ன விஷயம்?
5: நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். கிராக்ஸின் விண்கலத்திலிருந்து வரும் ஆற்றல் அலை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது.
0: அது சாத்தியம் கிடையாது.
5: ஆனா இதோ இந்த அளவீடுகளை பாருங்க.
0: நீ சொல்றது சரி.
1: ஆனா அதனால என்ன பிரயோஜனம்?
0: அந்த 7 நிமிஷம் இடைவெளிதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு.
6: மக்களே, நான் கொடுத்த ஒரு மணி நேரத்தில் பாதி நேரம் முடிந்து விட்டது. இன்னும் உங்கள் உலகம் முழுமையாக ஒன்றுபடவில்லை. உங்கள் மனதில் இன்னும் பயம் இருக்கிறது, உங்கள் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது. அதனால்தான் இந்த கிரகத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளப் போகிறோம்.
1: இல்ல இல்ல இல்ல, நாங்க மாறுவோம், கண்டிப்பா மாறுவோம்.
6: வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் அதை நிரூபியுங்கள்.
3: எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ யாரோட வீடு பெருசு, யாரோட வீடு சிறுசு, இப்படி எல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. எல்லாரும் ஒரே குடும்பம். யார்கிட்ட அரிசி இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு வந்து கொடுங்க. யார்கிட்ட எல்லாம் தண்ணி இருக்கோ அதை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒரு குழந்தை கூட பசியோட இருக்கவே கூடாது.
7: என் வீட்லயும் கொஞ்சம் அரிசி இருக்கு, இது போதுமானு தெரியலையே.
1: நீங்க தரது அரிசி இல்லம்மா, நம்பிக்கை.
8: என்கிட்ட மெடிசின்ஸ் இருக்கு, இத வயசானவங்களுக்கு முதல்ல கொடுக்கலாம்.
3: அடடா, நேத்து வரைக்கும் இந்த ஊர்ல எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி ஓடி உதவி பண்றாங்க. இதான்ப்பா உண்மையான மனிதநேயம்.
5: ஒளி ஒளி, ஒரு விஷயம் எனக்கு புரியல. கிராக்ஸ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா ஏன் நேரடியா பூமியை அழிக்கல?
0: நல்ல கேள்வி. அவனால முடியும், ஆனா செய்ய மாட்டான்.
1: ஏன் செய்ய மாட்டான்?
0: அவனுக்கு உயிர்கள் தேவையில்லை, வளங்கள் தான் வேணும். ஒரு கிரகத்தை முழுவதுமா அழிச்சிட்டா அந்த கிரகத்தோட வளங்களும் அழிஞ்சிடும். அதனால முதல்ல மக்களோட மனசை உடைக்கிறான், அப்புறம் எதிர்ப்பு இல்லாம அந்த கிரகத்தையே கைப்பற்றுறான்.
3: அப்படின்னா நம்ம மனசு உடையக்கூடாது.
0: அதுதான் முதல் வெற்றி.
5: நாங்க எங்க நகரத்துல அனைவருக்கும் இலவச உணவு வழங்க ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாம் டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
8: சயின்டிஸ்ட் எல்லாருமே உலகம் முழுவதும் தகவல்களை பகிர்ந்து அதற்கான புதிய தீர்வுகளை தேடிக்கிட்டே இருக்காங்க.
9: ரதி, இங்க பாத்தியா, இப்போ உலகமே மாற ஆரம்பிச்சிருச்சு.
3: ஆமா மீனா, ஆனா இது பயத்தால வந்த மாற்றம் இல்ல, பொறுப்பால வந்த மாற்றம்.
6: பூமி மக்களே,

0: உங்கள் நேரம் முடிவடைய போகிறது. ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது.
1: அப்படியா, என்ன?
0: நீங்கள் ஒன்றாக சித்திரிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே இனி நான் பேசப் போவதில்லை, நடத்தப்
2: போகிறேன்.
3: எல்லாரும் தயாராக இருங்கள்.
4: ஒளி, நம்ம திட்டம் என்ன?
3: இனி திரும்பி பார்க்க நேரம் இல்லை.
2: ஒளி, இது என்ன தாக்குதல்?
3: இது ஆயுத தாக்குதல் கிடையாது.
4: அப்ப இது என்ன தாக்குதல்?
3: இது மன அலை. மனிதர்களின் பயத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும் தொழில்நுட்பம்.
2: ஓ, அதனாலதான் எல்லாரும் திடீர்னு பயந்து நடுங்குறாங்களா?
3: யார் மன உறுதி இழக்கிறாங்களோ அவங்களையே இந்த அலை முதல்ல பலவீனப்படுத்தும்.
5: நம்மால முடியாது, நாம தோத்துடுவோம்.
4: இல்ல இல்ல இல்ல, யாரும் மனசு விடக்கூடாது. தைரியமா இருங்க,
2: பொறுமையா இருங்க. எல்லாரும் என்னைய பாருங்க, ஆழமா மூச்சு விடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய புடிங்க.
3: இதான் நான் எதிர்பார்த்தது.
2: ஒளி, இந்த அலையோட பலம் குறையுது. அது எப்படி அலை பலம் குறையுதுன்னா புரியலையே.
3: இந்த தொழில்நுட்பம் தனியா இருக்கக்கூடிய மனசை தாக்கும், ஆனா ஒன்றுபட்ட மனசை தாக்க முடியாது.
4: அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தா?
3: கிராக்ஸோட முதல் ஆயுதம் தோல்வி அடையும்.
4: அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்,
6: நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க ஒன்னா இருக்கோம், பூமி எங்க வீடு.
0: எப்படி சாத்தியம்?
7: தலைவரே, மனிதர்களின் மன அலை ஒன்றிணைந்து விட்டது.
0: அது முடியாத விஷயம்.
7: நம்முடைய கணக்கீடுகள் தவறாகிவிட்டன தலைவரே.
0: இல்லை இல்லை, அவர்களை ஒன்றுபடுத்தியது அந்த ஒளிதான்.
4: ஒளி, நீங்க எங்களை காப்பாத்த வரலன்னு முன்னாடி சொன்னீங்களே.
3: ஆமா, நான் உங்களை காப்பாற்ற வரவில்லை.
4: அப்போ எதுக்கு வந்திருக்கீங்க?
3: நீங்களே உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நினைவூட்ட வந்தேன்.
2: அப்போ அதுதான் உண்மையான உதவி. ஆமா, இந்த ஒளி ஒரு தொழில்நுட்பத்தை விட ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கு. ஒளி, இது நல்ல அறிகுறி இல்ல.
3: என்ன நடந்தது?
2: கிராக்ஸ், கிராக்ஸ் முதல் திட்டத்தை கைவிட்டுட்டான்.
3: இல்லை, அதை மட்டும் செய்யக்கூடாது.
4: என்ன?
3: அவன் கோர் ப்ராஜெக்டை இயக்க இருக்கிறான்.
2: ஐயோ, அது என்னவா இருக்கும்?
3: அது பூமியை அழிக்காது, பூமியின் இதயத்தையே, அதாவது அதன் மைய கருவை நிலையற்றதாக்கிவிடும்.
2: அருண், அருண், இந்த வரைபடத்தை கொஞ்சம் பாரு.
4: எங்க மேடம், அது என்ன? அது
2: நில அதிர்வு ஒரே இடத்துல இல்ல, கவனிச்சியா நீ? உலகம் முழுசும் ஒரே நேரத்துல சின்ன சின்ன அதிர்வுகளா வருது. இது இயற்கையான நிலநடுக்க மாதிரி தெரியலையே.
3: நான் பயந்ததுதான் நடக்கிறது.
2: அதாவது என்ன சொல்ல வர்ற ஒளி?
3: கிராக்ஸ் பூமியின் மையத்தை சுற்றி ஒரு செயற்கை அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறான்.
2: அப்படின்னா அதனால என்ன ஆகும்?
3: அந்த அதிர்வு அதிகரித்துக் கொண்டே போனால் எரிமலைகள் வெளித்தெழும், கடல்கள் கொந்தளிக்கும், பூமியின் காந்தப்புலம் சிதறும்.
4: அப்படினா இந்த உலகமே அழிஞ்சிருமா? ஏன் ஒளி, உலகம் அழிஞ்சிருமா?
3: இல்லை இல்லை, இன்னும் நேரம் இருக்கிறது, ஆனால் சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும்.
4: ஒளி, நீங்க எங்களுக்காக இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, ஏன் அது?
3: என்ன, உங்களை பார்த்தா எங்களோட கடந்த கால ஞாபகத்துக்கு வருது.
4: கடந்த காலமா? என்ன அது, என்ன நடந்தது?
3: ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட கிரகமும் இப்படிதான் இருந்துச்சு. நாடுகள் சண்டை போட்டுச்சு, அறிவியலை ஆயுதமா மாத்தினோம், இயற்கையை அழிச்சோம். கடைசியில

0: நாங்களே எங்க கிரகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தோம்.
1: அச்சோ, அப்புறம்
0: ஒரு தலைமுறை இனி போதும் அப்படின்னு முடிவு செஞ்சிச்சு. அதுதான் எங்களை மாத்துச்சு.
2: அப்படின்னா நீ சொல்ல வரத பார்த்தா பூமியும் மாறணுமா? அப்படி மாற முடியுமா ஒளி?
0: முடியும், ஆனா மாற்றத்தை யாரும் கொண்டு வந்து தர முடியாது. மனிதர்களான நீங்களே தேர்வு செய்யணும்.
3: பூமி மக்களே, இன்னும் 10 நிமிடங்களில் உங்கள் கிரகத்தின் மையம் முழுவதும் அதிரத் தொடங்கும். உங்கள் விஞ்ஞானம், உங்கள் பணம், உங்கள் அரசியல் எதுவும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் இன்னும் போராடுகிறீர்களா? நான் உங்கள் மனதை வெல்ல முடியவில்லை, அதனால் இப்போது உங்கள் கிரகத்தையே வெல்லப் போகிறேன்.
0: அருண், லலிதா, கவனமாக கேளுங்கள். கிராக்ஸின் ஆற்றல் அலை பூமிக்குள்ளே போகுது. அதை வெளியிலிருந்து தாக்க முடியாது. ஆனால் அதே அதிர்வெண்ணில் ஒரு எதிரலை உருவாக்கினால் அந்த தாக்குதலை நிறுத்த முடியும்.
1: என்ன சொல்ற ஒளி, அது கோட்பாட்டில் சாத்தியமா? ஆனா அதை உருவாக்க வேண்டிய ஆற்றல்
0: என்னோட விண்கலத்தில் இருக்கிறது.
4: இல்லை இல்லை, அப்படி செய்தா நம்ம விண்கலம் அழிஞ்சிடும்.
0: ஒரு விண்கலம் முக்கியமா, ஒரு கிரகம் முக்கியமா?
4: தலைவரே, உங்களை இழக்க நான் விரும்பல.
0: சில நேரங்களில் காப்பாற்றுவதற்காக சிலவற்றை இழக்க வேண்டி வரும்.
4: தலைவரே, இன்னும் நேரம் இருக்கு, வேறு வழி யோசிக்கலாம்.
0: ஆரா ஆரா, நம்ம பயணத்தின் நோக்கம் என்ன?
4: உயிர்களை காப்பாற்றுவது.
0: அப்படி என்றால் இன்று நம்முடைய கடமையை செய்ய வேண்டிய நாள் தானே?
4: ஆனா உங்களை இழக்க நான் தயாரா இல்ல.
0: ஒவ்வொரு தலைவரும் ஒரு நாள் தன்னை விட பெரிய ஒன்றுக்காக முடிவெடுக்க வேண்டும்.
2: இல்ல இல்ல, இந்த முடிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க எங்களுக்காக ஏன் உயிரை கொடுக்கணும்? நாங்க தவறு செஞ்சோம். நாங்க தான் பூமியை மாசுபடுத்தணும். நாங்க தான் போர் செஞ்சோம். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது. அதுக்கு நாங்க தான் பொறுப்பு.
0: அருண், அருண், ஒரு மருத்துவர் நோயாளியை காப்பாற்றும் போது இந்த நோயை நீ தான் வரவழைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாரு. அதே போல ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சா அது எங்க கடமை.
2: நீங்க வேட்டு கிரக வாசிகளே இல்ல, நீங்க எங்களை விட மனிதநேயம் அதிகமா இருக்கிறவங்க.
3: ஒளி, நீ இன்னும் மாறவே இல்லை. எப்போதும் போல மற்றவர்களுக்காக உன்னை இழக்க தயாரா?
0: உன்னை போல வாழ்வதை விட அப்படியே வாழ்வதில் பெருமை.
3: கருணையால் பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியாது, சக்திதான் ஆட்சி செய்யும்.
0: இல்லை, சக்தி பயத்தை உருவாக்கும், கருணை நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை உருவான இடத்தில் உன்னை போன்றவர்களுக்கு வெற்றி கிடையாது.
2: நம்ம கையால முடிஞ்ச உதவியை நாம செய்யணும்.
1: எல்லா சயின்டிஸ்டும் ரெடியா இருங்க. ஒளி சொல்ற அந்த ஃப்ரீக்வன்சிய நம்மளுடைய சிஸ்டம்ல லிங்க் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1% ஆவது உதவி கிடைக்கும்.
5: மக்களே, யாரும் பயப்படாதீங்க, இது நம்ம எல்லாரோட பூமி தான். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே செய்தி தான், மக்கள் எல்லாரும் ஒண்ணா நிக்கிறாங்க.
6: எதிரலை தயார், 3, 2, 1.
1: அங்க கவனிச்சீங்களா? நில அதிர்வு குறையற மாதிரி தெரியுது.
2: ஆமா ஆமா, அது வேலை செய்யுது.
5: தலைவரே, விண்கலத்தோட மையப்பகுதி சேதமடைஞ்சிருச்சு.
0: எனக்கு தெரியும்.
2: ஒளி ஒளி, உங்க உடம்பு மறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒளி, என்ன நடக்குது?
0: எங்கள் இனத்தின் ஆற்றல்

0: விண்கலத்தோடு இணைந்திருக்கும். விண்கலம் அழிந்தால் நாங்களும்.
1: இல்லை இல்லை தலைவரே.
2: ஒளி, இல்லை இல்லை, நீங்க எங்களை விட்டு போக கூடாது. நாங்க இன்னும் உங்க கூட நிறைய கத்துக்கணும். ஒளி, நீங்க போக கூடாது.
0: அருள், ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு பிரிவு இருக்கும். இயற்கையோட விதி.
2: நீங்க சொன்னீங்களே எப்பவுமே நம்பிக்கை இருக்கும்னு. இப்போ நீங்களே எங்களை விட்டு போறீங்களே. ஒளி,
0: நம்பிக்கை ஒரு மனிதரிடமோ ஒரு உயிரிடமோ இருக்கக்கூடாது. அது ஒரு சிந்தனையில் இருக்கிற நான் இல்லாட்டியும் அந்த சிந்தனை உயிரோடு இருக்கும். அதுதான் வெற்றி.
1: பண்ணிருக்கேன்.

0: ஆரா, பலவீனம் உடம்புல வரலாம், மனசுல வரக்கூடாது.
1: ஒளி, நீ இன்னும் அந்த பழைய கனவுள்ளதான் வாழ்கிறாய். இந்த பிரபஞ்சம் கருணையால இயங்கவில்லை, சக்தியால் தான் இயங்குகிறது.
0: இல்லை, இன்று இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறார். நேற்று வரை சண்டை போட்டவர்கள் இன்று ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சக்தி கிராக்ஸ், உண்மையான சக்தி.
2: தலைவரே, கிராக்ஸோட ஆற்றலாலே குறைய ஆரம்பிச்சிருக்கு.
3: எப்படி எப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு?
2: அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
4: தலைவரே, கிராக்ஸ் தாக்கல, அவனுடைய போர்க்கப்பலின் தானியங்கி அமைப்புதான் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு.
3: அப்படின்னா கிராக்ஸ்னால கூட அதை நிறுத்த முடியாதா?
4: முடியாது, அவனால கண்டிப்பா நிறுத்த முடியாது. ஏன்னா அவன் கட்டுப்பாட்டை இழந்துட்டான்.
1: இல்லை, தாக்குதலை நிறுத்து, இது கட்டளை.
5: கட்டளை நிராகரிக்கப்பட்டது. முக்கிய நோக்கம் பூமியை கைப்பற்றுதல். செயல்முறை தொடர்கிறது.
1: இல்லை இல்லை, நிறுத்து நிறுத்து.
0: கிராக்ஸ், இதுதான் நான் அப்போதே சொன்னேன். அறிவியலை மனித நேயம் இல்லாமல் பயன்படுத்தினால் ஒரு நாள் அது நம்மையே ஆள ஆரம்பித்து விடும்.
6: ஒளி, இப்போ என்ன செய்யலாம், என்ன நடக்குது?
0: ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த போர்க்கப்பலோட மைய ஆற்றல் கருவியை செயலிழக்க வைக்க வேண்டும்.
3: ஆனா அத செய்ய போவது யாரு?
0: நானும் கிராக்ஸும் தான்.
1: பல ஆயிரம் ஆண்டுகளாக தவறான பாதையில் நடந்திருக்கிறேன், என்னை மன்னிக்க முடியுமா?
0: கிராக்ஸ், உண்மையா மாற நினைக்கிறவனுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாற்றம் மாற்றம் மட்டுமே போதும்.

0: ஒளி ஒளி, நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். பூமி எப்பவுமே உங்க நன்றிய நினைவுலயே வச்சிருக்கோம்.
1: அங்க பாருங்க, ஆற்றலால நின்னுருச்சு.
2: ஆமா ஆமா, போர்க்கப்பல் மறையுது அங்க.
3: இப்போது நானும்

0: வாக்கியம், பூமியை நேசியுங்கள், அப்போது பூமி உங்களை வாழ வைக்கும்.
1: இனி மனுஷங்க மாறுவாங்கன்னு நம்புறீங்களா?
0: நிச்சயமாக நம்புகிறேன். ஆனால் நம்பிக்கை மட்டும் போதாது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கணும்.
2: நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு சயின்டிஸ்டாக பேசலை, ஒரு சக மனுஷியாக பேசுகிறேன். நம்மளால் இயற்கையை வெல்ல முடியாது, அதோட சேர்ந்து வாழ மட்டும்தான் முடியும்.
1: நானும் ஒரு செய்தியாளராக ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, இனிமே மக்கள்கிட்ட பயத்தையோ பதற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை கொண்டு சேர்க்காம

0: உண்மைய வெல்ல முடியாது, அதோட சேர்ந்து வாழ மட்டும்தான் முடியும்.
1: நானும் ஒரு செய்தியாளரா ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அது என்னன்னா, இனிமே மக்கள் கிட்ட பயத்தையோ பதற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை கொண்டு சேர்க்காம அவங்க கிட்ட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய உண்மையான செய்திகளை மட்டும்தான் அதிகமா கொண்டு சேர்ப்பேன்னு நான் உறுதியா சொல்றேன்.
2: ரிப்போர்ட்டர் மீனா சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். ஒரு மனிதன் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனா ஒரு நல்ல செயல் 1000 நல்ல செயல்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கும்.
3: பூமியை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம், ஒற்றுமையாக வாழ்வோம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெற்றோர்: ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல்என்ஜி ரவிசங்கர், ப்ரொஃபஸர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
7: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
9: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையின் முதலில் வருகிறது சாமுராய் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன் மற்றும் திப்பு ஆகியோர்.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:26.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
2: கனிந்த வாழ்வு.
1: மூத்த குடிமக்களுக்கான இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண் துறையில் புல முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்ற K.R. சுந்தர வரதராஜன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
4: ரொம்ப நன்றி சார். 1962 நவம்பர் 11 பிறந்தேன் சார். இந்த நவம்பர் 11 உலகத்தில் ஒரு முக்கியமான நாள். எனக்கு 1918 நவம்பர் 11 11 மணிக்கு தான் முதல் உலகப் போர் முடிஞ்சது. ஸோ என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தும் அந்த இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். என்னுடைய தந்தை வந்து வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்தார் சார். இதே அந்த காலத்தில் தென்னார்காடு மாவட்டத்தில் இருந்து வெவ்வேறு ஊராட்சி ஒன்றியங்களில் அவர் கமிஷனராக இருந்தார். அதனால் என்னுடைய சிறு வயது படிப்பு ஒவ்வொரு ஸ்கூலாக போயிட்டு இருந்து கோழியனூர், மரக்காணம், மயிலம், வானூர், இப்படி இந்த சுற்று வட்டாரத்திலேயே நாங்கள் வந்து அவர் எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிறாரோ அந்த மாதிரி இடத்துல படித்து.
3: நீங்கள் பிறந்த ஊர்?
4: விழுப்புரத்தில் பிறந்தேன். திண்டிவனத்தில் சை ஸ்கூலில் தான் சார் 7வதுலேருந்து 11வது வரைக்கும் அது படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னை சென்னைக்கு அனுப்பாமல் திண்டிவனத்தில் இருக்கிற கல்லூரியில் என்னை வந்து பியூசி, அந்த காலத்தில் லாஸ்ட் செட்டு சார் பியூசியில் சேர்த்தாரு. அதில் நான் முதல் மாணவனாகவே பியூசியில் வந்தேன். 1984 பிஎஸ் அக்ரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்த பிறகு 1985 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மதுரையில் இருக்கிற இடத்துல வேளாண் பொருளியல் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் படிப்போம் அப்படின்ட்டு அந்த கோர்ஸு படித்தேன். படித்து 1987 முடித்த உடனே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அப்போ தான் ஒரு துறை துவங்கணும், புதுசாக வேளாண் பொருளியல் துறை துவங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆகையால் எனக்கு அந்த அறிமுகம் கிடைச்சவுடனே என்னை முதலாக அந்த துறைக்கு உதவி பெற

0: ஆசையை என்னை நியமித்தாங்க சார்.
1: சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து பிறந்தது விழுப்புரம் சொன்னீங்க, உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டீங்க, அம்மா என்ன பண்ணாங்க, கூட பிறந்தவங்க அவங்களையும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: என்னுடைய அம்மாவுடைய பெயர் கஸ்தூரி சார். அவங்க யாருமே அப்பாவும் இல்லை அம்மாவும் இறந்துட்டாங்க. என் கூட பிறந்தவங்க 4 பேர், நான் தான் மூத்தவன். அடுத்தவர் வந்து துபாயில் இன்ஜினியராக இருந்து இப்போ ஓய்வு பெற்று வந்துட்டார். எனக்கு அதுக்கு அடுத்த தம்பி ஜெகன்மோகன் அப்படின்ட்டு, இன்றைக்கி தஞ்சாவூரில் இருக்கிற ஈச்சங்கோட்டை என்னுடைய ஸ்டூடெண்ட்டு சார். அவர் பிஎஸ் அக்ரியில் ஸ்டூடெண்ட்டு, எம்எஸ்சிலையும் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ். அவர் வந்து இப்போ அங்கனுடைய டீனாக அங்கே ஒர்க் பண்ணுறாரு. என்னுடைய கடைசி தம்பி சென்னை ஏர்போர்ட்டில் ஜாயிண்ட் ரீஜனல் மேனேஜர்.
1: கொஞ்சம் பெரியவனான பிறகு தான் நம்ம ஃபஸ்ட் ரேங்க் பியூசி அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்கூல் லைஃப்பில் எப்படி, நல்லா படிக்கிற பையனா?
0: நல்ல கேள்வி சார். ஏன்னா எனக்கு வாழ்வியல மாற்றினதே ஒரு பெரிய ஒரு அத்தியாயம். நான் ஒரு சாதாரண அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய படிக்கிற பையன் இல்லை சார். கோழியனூரில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து கமிஷனராக இருந்து அந்த காலத்தில் கொஞ்சம் மின் தடைகள் அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய பெட்ரோமாஸ் லைட் வச்சு தான் அப்பா ஃபைல் தச்சுட்டு இருப்பார், நான் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஒரு ஜோசியர் வந்து எங்கள் அப்பா கிட்ட, நான் சைடில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், அவர் வந்து சொல்கிறாரு ஜாதகத்தை பார்த்து, உங்கள் பெரிய பையன் 10வதே தாண்ட மாட்டான், அவனுக்கு படிப்பே ஏறாதுன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டது எங்கள் அப்பாவுக்கும். எனக்கு அப்போ வாழ்க்கையில் புரிஞ்சுது, நம்மளுடைய வாழ்க்கையை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இவங்க என்ன, நம்ம வந்து யாருமே சாதிக்க முடியாத அளவுக்கு நம்ம நிறையா படிக்கணும் அப்படின்றது தான் சார். நான் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு டிப்ளமோ ஒரு சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு. நான் என்னுடைய படிப்பு சொன்னாக்கா ரொம்ப நிறையா இருக்கும். ஒரு குறிப்பிட்டு சில சொன்னாக்கா நான் கிட்டத்தட்ட டிப்ளமோ மட்டுமே ஒரு 8 டிப்ளமோ வச்சுருக்கேன் சார். சர்டிஃபிகேட் கோர்ஸ்னாக்கா ஒரு 45 சர்டிஃபிகேட் வந்திருக்கேன். இப்போ கடைசியாக இந்த மே ஜூனில் ரோமில் இருக்கிற எஃப்ஏஓ அதில் ஒரு 34 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் சார். அதில் எனக்கு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ரூரல் டெவலப்மெண்ட், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு என்னுடைய பேர் சுந்தர வரதராஜன் எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக இதுக்கெல்லாம் எனக்கு அந்த ஒரு பொறி அந்த சிறு வயதில் நடந்த அந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி தான்.
1: அந்த நிகழ்ச்சியை உங்கள் மனசில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு.
0: கண்டிப்பாக
1: அது ஒரு பெரிய ஒரு குறிக்கோளையே மனசில் வந்து உண்டாக்கிடுச்சு, நம்ம நிறையா படிக்கணும் நிறையா செய்யணும் அப்படின்னு. சரிங்க சார். இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து எப்படி சேட்டை செய்கிற பையனா, இல்லை வந்து நல்லா படிக்கிற பையனா, ஆசிரியர்கிட்டலாம் எப்படி இருப்பீங்க? சில மாணவர்கள் வந்து கிளாஸில் கொஞ்சம் துடுக்காக இருப்பாங்க, அந்த மாதிரி பையனா?
0: நான் அந்த மாதிரி இல்லை சார். நான் வந்து எதுவுமே எனக்கு அந்த பொது அறிவியல் இந்த ஜென்ரல் நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும். கல்லூரி காலத்தில் கூட அந்த ரேங்கிங்னா கூட ஜென்ரல் நாலேஜ் கேள்வி தான் கேட்பேனே தவிர வர அந்த மாதிரி ஒரு ஒரு துடுக்கான ஒரு பையனில் ஒரு பொது அறிவியல் நம்ம ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் சார் உட்காருவேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ சில இதெல்லாம் கணக்கெல்லாம் தெரியாததை கூட அது நமக்கு வந்து கஷ்டமாக அதை நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஒரு பெரிய சேட்டைகள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மாணவனாக தான் நான் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு துடுக்குதனமோ ஒரு சேட்டைகளோ ஒரு குறும்போ அந்தளவுக்கு எதுவும். ஏன்னா அப்பா வந்து ஒரு பொறுப்பான அதிகாரியாக சார், எங்களால் அந்த லெவலுக்கு அங்கேயும் போக முடியல. எது செஞ்சாலும் அப்பாவுக்கு போயிடும். அதையால் அந்த லெவலில் இருந்தாலும் ஒன்றும் இல்லை சார்.
1: அப்போ அந்த ஸ்கூல் லெவலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி சார் உங்களுக்கு?
0: நிறைய ஃப்ரெண்ட்ஸு சார். இன்ன வரைக்கும் கூட எங்களோட 1978வது பேட்சு இன்றும் கூட நாங்கள் வந்து என்னுடைய மகள் கல்யாணத்தை கூட அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் 3 ஆண்டுகளுக்கும் அந்த நாங்கள் படித்த பள்ளிகளை போய் மீட் பண்ணுறோம். அந்த பள்ளிகளுக்கு எங்களால் ஆன உதவியை நாங்கள் இன்று வரைக்கும் செய்திருக்கோம் சார். அதில் நான் ரொம்ப பெருமைப்படையாக சொல்ல வேண்டியது என்னுடைய சாதனைகள்லாம் பார்த்து முன்னாள் மாணவர்களுடைய யார் யாரெல்லாம் நல்லா ஒரு டாப் போஸ்ட்டில் இருந்தாங்களோ, நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு சாதனையை பார்த்து எனக்கு கூப்பிட்டு எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க சார். உண்மையாலுமே நான் எவ்வளோ அவார்டு வாங்கியிருந்தாலும் நான் படித்த ஸ்கூலில் அவங்க எனக்கு கூப்பிட்டு கொடுத்த ஒரு அவார்டு வந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு அவார்டு சார்.
1: ஒரு நிகழ்ச்சியான வாழ்க்கையில் இருந்திருக்கு.
0: அதை நான் படித்த இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். எத்தனையோ மாணவர்கள் படித்திருந்தாங்க, பட் இருந்தும் இங்கே படித்த மாணவர்கள் எந்த துறையில் சாதித்தாங்க அப்படின்னா, ஓ நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷப்பட்ட ஒரு தருணத்தில் அது ஒரு முக்கியமான தருணம் சார்.
1: சரிங்க சார். இப்போ இந்த ஹாஸ்டல் வாழ்க்கையெல்லாம் சொல்லுங்களா. ஏன்னா வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்னாவே இந்த ஹாஸ்டல் லைஃப் வந்து ஒரு மறக்க முடியாத லைஃப்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுங்களேன்
0: சார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க, 100க்கு 100 உண்மை சார். இன்றைக்கி கூட எனக்கு ஆசிரியர்கள் பேர் மறந்துட்டாலும் எது மறந்தாலும், 1984 நான் படித்தேன் அந்த மெஸ்ஸுனுடைய டைம் டேபிள், புதன்கிழமை நீங்கள் என்ன மெனு என்னன்னு கேட்டால் நீங்கள் உபிப்பேன் சார். புதன்கிழமை காத்தால இட்லி ஒரு வடை, 4 இட்லி 1 வடை, இன்னொரு வடை அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கிய காலம் உண்டு சார். இன்றைக்கும் எனக்கு எந்த நாள் வேணால் கேளுங்க, சாயங்காலம் என்னன்னு கேட்டாலும் ஆணித்தரமாக அது விழுந்ததுக்கு காரணம் அதனுடைய சுவை சார். அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க யாருமே அதை மறந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களை விட ஒரு சுவையோட ஒரு அன்போடு பரிமாறினாங்க சார். அங்கே இருந்த செட்டு மக்கள் எங்களுக்கு அந்த அன்போடு எங்களுக்கு வந்து சார் முதல் நாள் வைப்பாங்க அவர் தட்டில். எனக்கு அவர் பேரெல்லாம் கூட சொன்ன நேரம் இல்லை. அவர் கரெக்டாக அளவு

0: வைப்பார், அடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. நான் அந்த கான்செப்டை நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். அவங்க எப்படி நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன், என் மூஞ்சை பார்த்தே சொல்லிவிடுவார் உடம்பு சரியில்லையா. அந்த அளவுக்கு அவங்க வந்து சார் வெறும் கடமைக்காக அவங்க செய்யாமல் அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய குழந்தைகளாக எங்களை பார்த்து, எங்களை எந்த விதமான நோய்களும் இல்லை சார், நாங்கள் நோயப்பட்டாலும் எங்களுக்கு தனியாக அந்த மாதிரி, அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது இந்த காலத்தில் அது கிடைக்காத போனது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயல் சார்.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு வந்த வருடம் சார்?
0: நான் படிக்க முடிக்கும் போதே சார், இப்போ அந்த காலத்தில் வேளாண்மை துறையில் நிறைய வேலை வாய்ப்புகள் சார். மதுரையில் என்னுடைய தீசிஸை சப்மிட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் சார். வந்த உடனே எனக்கு வேலை கிடச்சிட்டு சார். இந்த காலம் மாதிரி அப்போலாம் டிஎன்பிஎஸ்சியில் இருந்தது சார்.
1: வருடம் சார் அது?
0: 1987 சார். நான் 87 June 30 எங்களுடைய கல்லூரியில் அப்போ தான் படித்து மேலே முடிச்சுட்டு வச்சுருந்தேன். நேராக இதுக்கப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேலைக்கு சேர்ந்துட்டேன்
1: சார். சரிங்க சார், இப்போ நீங்கள் வேலைக்கு வந்த பிறகு அப்படியும் உங்களுக்கு வீட்டில் வந்து சரி பையன் வேலைக்கு போயிட்டாரு, ஒரு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க, இல்லை நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு சொன்னீங்களா, என்ன நடந்தது அப்போ?
0: 87 நான் வேலை கிடச்சிட்டேன். முதல் ஒரு ஆசிரியராக முதல் அனுபவம், இந்த கோர்ஸை எப்படி எடுத்துகிட்டு போகணும், நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும், இதை வந்து நிறைய மாணவர்களுக்கு நான் வந்து சார் இந்த ப்ராக்டிக்கலினுடைய இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதில் ரொம்ப, நான் ஒரே ஒரு ஆசிரியர் தான் சார் இருந்தேன் முதல் 4 எனக்கு வாரத்தில் கிட்டத்தட்ட 30 மணி நேரத்துக்கு மேலே கிளாஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா டைமுமே கிளாஸ் இருக்கும். இப்படி இறங்கி அடுத்த கிளாஸ் போவோம், அடுத்த கிளாஸ் இறங்கி இப்படி போவேன். அதை நான் ரொம்ப ஒரு ஈடுபாடோடு செஞ்சதால் எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருந்தது. ரெண்டாவது, எனக்கு நிறைய பேரை எனக்கு வந்து கான்டாக்ட், உங்களுடைய வானொலி அறிமுகம்லாம் எனக்கு அப்போ 84 அப்புறம் தான் சார் கிடச்சிது. ஏன்னா நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா புதுவை வானொலி என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறியதற்கும் என்னை பிரபலப்படுத்தியதற்கும் ஒரு பெரும் பங்கு. அன்னையிலிருந்து இன்னைக்கு 2026 என்னால் மறக்க முடியாது. அதுக்கு நான் என்றைக்குமே அதுக்கு ஒரு நன்றி கடனாக தான் சார் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து பண்ணதால் எனக்கு நல்லா போச்சு சார். அதுக்கப்புறம் 91 எனக்கு திருமணம் நடைபெற்றது. என்னுடைய மனைவி வந்து புதுவை மாநிலத்தில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவங்க சார், அவங்க தான் நான் மேரேஜ் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு சார்.
1: அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வேலையில் இருக்கிறப்ப எங்கே தங்கியிருந்தீங்க?
0: தனியார் விடுதியில் தான் சார் தங்கியிருந்தேன்.
1: சாப்பாடெல்லாம் நீங்களே சமைச்சிக்குவீங்களா இல்லை வந்து வெளியில் சாப்பிட்?
0: அங்கே அண்ணாமலைக்கு மெஸ்ஸு நிறையா இருக்கும் சார், அருமையான மெஸ்ஸு. எப்படி எங்கள் ஹாஸ்டல் இருந்ததும் அதே மாதிரி ஒரு மெஸ்ஸில் தான் சார் நாங்கள். ஆகவே எங்களுக்கு அந்த சாப்பாட்டினுடைய குறைகள் அந்த காலத்தில் அண்ணாமலை பிரகத்தில் ஏற்பட்டதே இல்லை.
1: சரிங்க சார், இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்
0: சார். எனக்கு பிடித்த ஒரு திரைப்படம் வந்து சார் சக்கரம் அப்படின்னு 1968 வந்த படத்தில் ஒரு முக்கியமான பாட்டு, சுப்பையா நாயுடு இசையில் வாலி எழுதிய காசேதான் கடவுளடா, இந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. ஒரு எக்கனாமிக்ஸ் ஒரு பொருளாதார ஒரு பேராசிரியராக இருந்ததாலேயும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். வாழ்க்கையினுடைய தத்துவத்தை 68 ஆகட்டும், 2026 ஆகட்டும், 3026 ஆனாலும் இந்த பாட்டு என்றைக்குமே அதனுடைய லாஜிக் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு.
1: எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பாடல். அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: நன்றி சார்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், உங்களுடைய திருமணம் வரைக்கும் சொன்னீங்க. அதுவும் திருமணம் பண்ணிக்கிட்டது வந்து புதுச்சேரியை ஃப்ரெஞ்சு சிட்டிசனாக இருக்கவங்கள அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது, குழந்தைகள் பற்றியும் சொன்னீங்க, அவங்க எங்கே பிறந்தாங்க கொஞ்சம் சொல்லிட்டே வாங்களேன்.
1: அவங்க வந்து சார் எல்லாமே புதுவையில் தான் சார் பிறந்தாங்க இரண்டு பேரும். ஃபஸ்ட்டு மகன் பிறந்தான், அடுத்தது மகள் பிறந்தா. எல்லாருமே ஃப்ரான்ஸுக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது சார் எனக்கு. அந்த காலத்தில் வந்து ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெண்ணை கட்டினாக்கா, ஆனால் எனக்கு வந்து இந்தியாவில் தான் இருக்கணும், அண்ணாமலை பல்கலை தான் இருக்கணுன்றது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நான் எனக்கு அந்த மாற்றமே இல்லை சார், போயிட்டு வருவேனே தவிர எனக்கு அங்கே போய் வேலை செய்யணும். எதுவாக இருந்தாலும் சொர்க்கமே இருந்தாலும் அது நம்ம ஊரை போல ஆகுமான்றது நான் அனுபவத்திலையும் கண்டுட்டேன். அதுதான் நிதர்சன உண்மையும் கூட. அதுக்காக நான் அங்கே போக பிரியப்படலை சார். எங்களுடைய குழந்தைகள் ரெண்டு பேருமே அந்த ஃப்ரெஞ்சு சிஸ்டத்துலேயே படித்தாங்க. படிச்சுட்டு என்னுடைய பையன் வந்து இந்த ஸ்கூல்லேயே நல்லா ஃபஸ்ட்டு ரேங்க் வந்தாங்க சார். ஏர்ஸ்பேஸ் இன்ஜினியரிங் பிடிக்குன்றதால அதை வந்து பாரிஸில் பட்டம் பெற்று, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ரைட் சகோதரர்கள் இருந்த ஒஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எம்டெக் பண்ணி இன்றைக்கி ஏரோப்ளேன் இன்ஜின் டிசைன் பண்ணுறவராகவும், அந்த ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் நடந்தாக்கா பார்க்கக்கூடிய ஒரு 10 நபரில் அவரும் ஒருத்தராக கனடாவில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி அந்த ஃப்ரெஞ்சு மொழியிலே இங்கேயே பல லிசே ஃப்ரான்சே அப்படின்றத படித்து இங்கேயும் பக்கலூரில் முதல் மாணவியாக வந்து, அவளும் எப்படி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி அந்த ஊரில் யூபி எக்ஸாம் எழுதி இன்றைக்கி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டில் பாரிஸில் ஒரு பெரிய அதிகாரியாக அவளும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய. நான் இந்த மாணவர்களுக்கு செஞ்ச இந்த நன்மை எனக்கு வந்து என்ன கர்மான்ற மாதிரி, நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ணுற மாதிரி நான் என்னுடைய மாணவர்களுக்கு நல்லதை தான் சார் விதைத்தேன். அது எனக்கு நல்லபடியாக தான் அறுவடை கொடுத்துருக்கு.
0: சரிங்க சார். இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல்ல நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த துறையில் உங்களுடைய வளர்ச்சி, மாணவர்கள்ட்ட நீங்கள் நடந்துட்டது மறக்க முடியாத நிகழ்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: எனக்கு எங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது சார், அங்கேயே தான் இருந்தாகணும். நான் முதல் ஒரு ஆசிரியர்ன்றதால் எனக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு சார். நான் அந்த குறிப்பிட்ட ஏஜ் ஆனவுடனே ரீடர், அந்த இப்போ அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படின்றது அப்போ ரீடர் ஆகினேன். நான் வந்து ரீடராக இருக்கும்போதே ஹெட் ஆகிட்டேன் சார் யூனிவர்சிட்டியில். ஒரு 1வது யங்கஸ்ட்டு ஹெட்டாக வந்து 34-35 வயசுலேயே அந்த துறை தலைவராக ஆகக்கூடிய சான்ஸ்
0: கிடைச்சு. துறைகள் உங்கள் யூனிவர்சிட்டியில்?
1: எங்கள் யூனிவர்சிட்டியில் 49 துறைகள் இருந்தது சார். அதில் ஒரு துறையினுடைய தலைவராக நான் 34-35 வயசுலேயே ரீடர் அண்ட் ஹெட் ஆகினேன், அப்புறம் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆகினேன். அந்த நேரத்தில் என்னுடைய துறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தேன் சார். நான் எம்பிஏவும் படிச்சிருக்கேன் சார், 2 MBA, அதை சொல்லாத விட்டுட்டேன். ஸோ அதனால் நான் MBA அக்ரி பிஸ்னஸ், ஏன்னா அதுதான் அடுத்த காலகட்டத்துக்கு தேவை அப்படின்றதால டிப்ளமோ கொண்டு வந்தேன் சார். அதேமாதிரி டிப்ளமோ என்ன ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் ஒரு MBA கொண்டு வந்தேன். PhDயும் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்தேன் சார். இது தவிர்த்து இந்த IPR அப்படின்றக்கூடிய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதனுடைய டிப்ளமாவும் கொண்டு வந்தேன் சார். அதன் மூலம் அதை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கொண்டு வந்தேன். நாடு முழுக்க 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்களுடைய துறையால் எங்களுக்கு யூனிவர்சிட்டியில் ஒரு கணிசமான ஒரு வருவாயை என்னால் ஒரு பெருக்கிட முடிஞ்சது சார். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தேன். அதே மாதிரி எங்களுடைய அக்ரோ இண்டஸ்ட்ரியல் டைப் அப்படின்றத ஒரு திறம்பட செஞ்சு வந்தேன். அது எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருந்தாலும் அது ஒரு புது மாதிரியாக கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்து எங்கள் மாணவர்களை பல்வேறு இடத்துல தங்க வச்சுருக்கேன். அந்த மாதிரி மாணவர்கள் புதுவையில் தங்கினப்ப அவங்களுக்கு

0: புதுவை வானொலி, என்னால் அதை மறக்கவே முடியாது சார். தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மாணவர்களுடைய திறனை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றதுல அவங்களும் இங்கே நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சார், ஆந்திராலேருந்து வந்துடுற மாணவர்கள்லாம் தமிழில் பேசி ரொம்ப அருமையாக அந்த தமிழ் ப்ரோக்ராமும் பண்ணதும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி சார்.
1: அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய வேளாண்குளம், அவங்க வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள் அவங்களுக்கு அவங்களுடைய மேம்பாட்டுக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் நானும் அண்ணாமலை பள்ளிக்கழகத்தில் வந்திருக்கேன், நீங்களும் இருந்திருக்கீங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பகிர்ந்துங்களேன்.
0: 2001 முதல் ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டேன். எங்களுடைய துறையில் நானே ஆரம்பித்தேன் சார். கீழ்பவனகிரியில் ஒரு முதல்ல ஒரு 2 குரூப் ஆரம்பித்தேன். 4 வட்டத்தில் 15 குரூப் ஆரம்பித்து அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸில் அந்த 15 குரூப்பையும் கொண்டு வந்து அவங்களுடைய துறைகளை என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அந்த கான்செப்டு. ரொம்ப இந்த மாவட்டத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னேற்ற முடியுமோ அதை அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனில் அங்கே கொடுத்துருக்கேன் சார். அதில் வந்து சார் நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னாக்கா, எல்லா சுய உதவிகளும் ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் ஊறுகாய் அப்பளம் இது மட்டும்தான் செஞ்சாங்க. இந்த மாதிரி செஞ்சாக்கா இது விற்பனைகள் ஆகாது அப்படின்ற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய இணக்கத்துக்கு இருந்ததுனால எங்களால் நிறைய ஒரு ரெவல்யூஷன் பண்ண முடிஞ்சது சார். அதில் குறிப்பாக நான் என்னுடைய ரிமார்க்ஸ் அதை நான் வந்து சொல்லணும் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னாக்கா, இந்த 2008-09 ஸ்கூலில் அந்த யூனிஃபார்ம் வந்து ஆஃப் சேரிலிருந்து எல்லாம் சுடிதாராக மாறுச்சு சார். அப்போது அந்த நாப்கின்ஸ் நிறைய தேவைப்பட்டது. அந்த நாப்கின் வந்து வாங்குறதுக்கு அந்த நேரத்தில் ரூரல் பீப்புள்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லாதால 5 ரூபாய்க்கு 3 அப்படின்றத கோட்டக்கோப்பத்தில் இருக்கிற ஒரு மகளிர் சுய உதவி கூடத்திலேருந்து நாங்கள் ஆரம்பித்து இந்த மாவட்டம் தென்னற்காடாவது கடலூர் அண்ட் விழுப்புரம் மாவட்டத்தை முழுவதும் செய்து மிகப்பெரிய சக்ஸஸை கொண்டு வந்து இந்த மாவட்டத்தில் உற்பத்தி பண்ணுற பொருட்களை இந்த மாவட்டத்துக்குள்ளேயே விற்பனை பண்ணணும், அது வந்து ஒரு மாற்றுப் பொருளாக இருக்கணும். ஒரு சோப்பு எல்லாரும் செய்கிறாங்க, சர்ஃபு எல்லாரும் செய்கிறாங்க, பிக்கிள்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாவட்டத்துக்கு என்ன தேவை, இங்கே எங்கே டிமாண்ட். ஒரு பொருளாதார நிபுணராக இருக்கிறதால அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை அறிந்து செஞ்சதால் எங்களால் பல முன்னேற்றங்களில் அந்த இதில் செய்ய முடிஞ்சது எனக்கு மிக்க மகிழ்ச்சி சார். அதில் நான் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து தான் அந்த வந்து மகளிருக்கு வந்து இட்லி மாவு தயாரிக்கிறது எப்படின்றத நான் வந்து ட்ரைனிங்காக எனக்கு மத்திய அரசாங்கம் ஒரு நிதி உதவி கொடுத்தாங்க. டிபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜிலேருந்து 3 கொடுத்தாங்க, அது 8 வரைக்கும் எனக்கு நீட்டித்தாங்க சார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3000 மேற்பட்ட மகளிருக்கு நான் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் இட்லி பார்ட்டர் அப்படின்றத சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல அவங்க வந்து அந்த இட்லியினுடைய மாவு உற்பத்தி பண்ணி செய்கிறது எனக்கு ஒரு பெரிய சாதனை சார். இந்த மாதிரி ஒரு சாதனைகள் இருக்க தான் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்களுக்கு ஒரு அவார்டும் கொடுத்து எங்களை வந்து பங்களாதேஷில் இருக்கிற இந்த சுய உதவி குழுவின் தந்தையன் அவரை சந்திக்கிற எனக்கு வாய்ப்பும் இந்த சுய உதவி குழு தான் சார் வாங்கி கொடுத்தது.
1: இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தீங்க, உங்களுடைய சாதனைகள் அதை சொல்லுங்கள், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட்டாக 15 இருந்தேன் சார். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த நேரத்திலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எங்கள் அக்ரிகல்ச்சருக்கு அசிஸ்டன்ட் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தேன். அப்போது இருந்த ஆஃபீஸர் என்ன பண்ணார் சார், அப்போ தான் சிவதாஸ் மீனா அவர் வந்த பிறகு என்னை வந்து இந்த என்டையர் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் தேவை அப்படின்னு என்னை கன்வீனியர் ஆஃப் யூனிவர்சிட்டி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு மாற்றினார் சார். அடுத்த ஆண்டே என்னை டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட். அதில் வந்து சார் நான் ஒரு என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சாதனைகள் பண்ணேன். 2017-18-19 நான் அந்த துறையினுடைய டைரக்டராக இருக்கிறப்ப ஒரே நாளில் என்டையர் யூனிவர்சிட்டியிலும் சார் 1672 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்தேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 7.5 எங்களுடைய துணைவேந்தரை இருக்க வச்சு எங்களுக்கு 9 இருக்குது சார் ஃபேக்கல்ட்டி. அந்த 9 இருக்கிற எல்லா மெடிசன்லேருந்து ஆரம்பித்து அக்ரிகல்ச்சர் ஆரம்பித்து ஒரு 1600 மேற்பட்ட ஒரு மாணவர்களுக்கு ஒரே நேரத்தில் அதே மாதிரி தொடர்ந்து 3 அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்தது எனக்கு ரொம்ப மன திருப்தி. அதுக்கப்புறம் சார் நான் வந்து அந்த IQAC அப்படின்ற ஒரு இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் செல்லுக்கும் அதுக்கும் கோஆர்டினேட்டராக இருந்தேன் சார். அதுக்கப்புறம் அண்ணாமலையில் வளர்ந்து நான் அந்த துறையினுடைய 2022 டீனாகவும் இருந்தேன் சார்.
1: இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள் சார், அதை கேட்டுட்டு நம்ம நிறைவான கருத்துக்களை பேசலாம்.
0: அபூர்வ சகோதரர்கள் அப்படின்ற படத்தில் மீண்டும் வாலி எழுதிய உன்னை நினைத்தேன் பாட்டு படித்தேன் தங்கமே அப்படின்ற ஒரு பாட்டு வந்து வாழ்வினுடைய உளவியலுடைய தத்துவத்தை ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க சார். நம்ம எப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்போ ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும், நமக்கு டிமாண்ட் என்ன, வாழ்க்கையே அந்த ஒரு பாட்டில் ஈஸியாக புரிய வைக்கிறது எனக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு. அதாவது காற்று இருக்கிறப்ப நம்ம வந்து மாவு விற்க போனால் என்னாகும், மழை பெய்கிறப்ப நம்ம உப்பு விற்க போனால், நம்ம இருக்கிற வரைக்கும் தான் இந்த அதை வந்து ஒரு உணர்ந்து அந்த ஒரு குரல் எஸ்பிபியும் ரொம்ப நல்லா அதுக்கு ஒரு மெருகூட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் அதுவும் ஒன்று சார்.
1: நிச்சயமா சார், அந்த பாடலை இப்ப கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: ஒன்ன நினைச்சே பாட்டு.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி உங்களது வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் எப்போ ஓய்வு பெற்றீங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேருந்து, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு பிறகு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் கேட்குறேன்.
1: 23ல் நான் ரிட்டையர்ட் ஆகணும், 22 நவம்பர்லேயே நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு விருப்பு ஓய்வு தான் சார் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பல்கலைக்கழகம் சென்னையில் அந்த கல்லூரியில் என்னை வந்து டீனாக போட்டேன். ஒரே வருஷத்தில் என்னை அந்த பல்கலைக்கழகத்துக்கும் முதல் வைஸ் சான்சலராக

0: என போட்டது வந்து இன்னைக்கு கூட என்னால் அதை நினைச்சு பார்க்கறது உண்மைதானான். என்னுடைய உழைப்புக்கும் நான் இத்தனை ஆண்டுகாலம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை செஞ்ச பல்வேறு சாதனைகள் சார், நிறைய வந்து ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் ட்ரீ அப்படின்னு ஒரு கான்செப்டை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்தேன். முதலாம் ஆண்டு மாணவர்கள் வந்து சேரும்போது கையில் ஒரு தேங்காய் கன்று கொடுத்துருவோம் சார், 4 வருடம் அவங்க வளர்த்து அவங்களே அதை பேரை வச்சு அவங்களே அதை காப்பாற்றும் போதே அவங்க படிக்கும் போதே அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, என்ன பூச்சி வருது என்ன வருதுன்னு. அதை 4வது ஆண்டுகளுக்கு அப்புறம் அதை அடுத்த மாணவர்களுக்கு விட்டு போவாங்க. அப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம், படித்து முடித்த பிறகு ஸ்டூடெண்ட்டை என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். இந்த மாதிரி பல்வேறுபட்ட ப்ரோக்ராம் நிறைய அந்த பண்ணதன் கூட எனக்கு ஒரு ரிவார்டு கிடைச்சிது. இப்போ நான் அந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கேன் சார்.
1: பொதுவாக வந்து ஓய்வு அப்படின்னாவே வந்து பல பேர் வந்து சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் ஓய்வுக்கு பிறகு தான் வந்து புது இன்னிங்ஸ்லாம் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நம்ம நிகழ்ச்சி வந்து கனிந்த வாழ்வு, இது வந்து முதியோர்களுக்கான நிகழ்ச்சி, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி வாழ்க்கையில் வந்து இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிற மாதிரி தான் அந்த நிகழ்ச்சியோடைய நோக்கம். அந்த விதத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: எந்த ஒரு அப்ரிசியேஷனும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம செஞ்சால் நாளைக்கு நமக்கு பட்டம் வரும், 4 பேர் பாராட்டுவாங்க. நமக்கு ஒரே ஒரு நம்ம வந்து யாரை நியாயப்படுத்தினா நம்ம மனசாட்சி. அந்த மனசாட்சியை நம்ம கரெக்டாக நியாயப்படுத்தினாக்க நமக்கு என்றைக்குமே ஓய்வே கிடையாது.
1: அந்த விதத்தில் வந்து உடலையும் மனசையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நிச்சயமாக வந்து நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: கனிந்த வாழ்வு.
2: மூத்த குடிமக்களுக்கான இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண் துறையில் புல முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கே ஆர் சுந்தர வரதராஜன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30 11:00. நேயர்கள் கேட்கவிருப்பது சிறுவர் பூங்கா.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில், உடையார்குடி, பர்வதராஜ குருகுலம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல் சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: மாணவர்கள் இணைந்து நடத்தும் பல் சுவை நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
2: துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை, பாஞ்சாலங்குறிச்சியின் பச்சை தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மனை கண்முன்னே நிறுத்துகிறார் 12 வகுப்பு மாணவன் எஸ் சூர்யா.
1: தற்பரமே சிற்பரமே நின்றுதவும் கற்பகமே, அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே, கடலே கனியமுதே கண்ணே, கட்டி பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே, கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே, கட்டி கரும்பே கருப்பட்டி இனிமே, செந்தமிழே உயிரே நெருந்தேனே, அவையோரே அதில் பெரியோரே, நாளைய வரலாறே இன்றைய மாணவரே, உங்கள் அத்துணை பேரையும் சிறந்தாய்ந்து வணங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் இறங்கி இந்திய சுதந்திர வரலாற்றில் ஆங்கிலேய ஏகாத்தியத்தை எதிர்த்து துணிச்சலுடன் போரிட்ட வீரர்களின் முதன்மையான ஒருவர். 18 நூற்றாண்டிலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று வீர முழக்கமிட்டவர். தென்னகத்தில் விடுதலை தீயை மூட்டிய ஒரு மாபெரும் வீரராக வரலாற்றில் நிலைத்து நின்றவர். ஆம், அவர்தான் நம் மண்ணின் மைந்தர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் 1760 ஆண்டு ஜனவரி 3 நாள் பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் திக்கு விசய கட்டபொம்மன் ஆவார். தாயார் பெயர் ஆறுமுகத்தம்மாள் ஆவார். இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும். தந்தையின் மறைவுக்கு பிறகு கட்டபொம்மன் அரச பதவியை ஏற்றார். பாஞ்சாலங்குறிச்சி 47 மன்னராக 1790 ஆண்டு பொறுப்பேற்றார். இவர் 9 ஆண்டுகள் 8 மாதங்கள் மற்றும் 14 நாட்கள் அரசாண்டார். வரிகேட்டு நடந்த போரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆலந்துறை என்ற அதிகாரியை தோற்றடித்து

0: ஓடவிட்டார். ராமநாதபுரத்தில் விசாரணை என்ற பெயரில் ஜாக்சன் துறை என்பவர் கட்டபொம்மனை சிறைபிடிக்க முயன்ற போது போரிட்டு வெற்றி வீரனாக திரும்பினார். அப்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் கூறியவதாவது, கிஸ்தி திரை வரி வட்டி, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இருத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களை நிவாழ்வர்களுக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குளம் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது நீ மாமானா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போர் அழித்து நிற்குவிக்கும் மேலநாட்டு உழவர் கூட்டம் பகைஞரின் உடலையும் போர் அடித்து தலைகளை நிற்கதிரிகளாய் குவித்துவிடும், ஜாக்கிரதை என்ற அவரின் உரைகள் அவரது சுதந்திர தாக்கத்தை வெளிப்படுத்தின. 1799 பானர் மேயர் என்ற அதிகாரி ஆங்கில தளபதி பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்தார். போருக்கு ஆயத்தமாக இல்லாத போதிலும் கட்டபொம்மன் ஆங்கிலேயர் எதிர்த்து கடுமையாக போரிட்டார். அப்போது அவர் புதுக்கோட்டை மன்னராக விஜய ரகுநாத தொண்டைமான் ஆங்கிலேயருக்கு அஞ்சி காட்டி கொடுத்த விளைவாக 1799 அக்டோபர் 1 கைது செய்யப்பட்டார். காய்த்தாரி என்னும் இடத்தில் அக்டோபர் 16 புளிய மரத்தில் தூக்கிடப்பட்டார். தனது இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயர்களை அசாதாரண தைரியத்தால் வீறு கொண்டு வித்திட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். தனது வீர மரத்தின் மூலமாக விடுதலை என்னும் விதையை விட்டித்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். எனவே சுதந்திரத்திற்காக போராடி ஒவ்வொரு சுதந்திர வீரர்களையும் போற்றி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நிகழ்வினை தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ்பிளனேஷன் என்ற தலைப்பில் பேச வருகிறார் 8th மாணவன் சாய் பவிஷ்.
1: My name is Sai Bhavish. I speak about space exploration. Space exploration means study in other space. Scientists send rockets and satellites into space. Astronauts travel to space to do experiments. Space missions help us learn about planets and stars. Humans have always been fascinated by space. The first human in space was Yuri Gagarin. Neil Armstrong was the first person to walk on the moon. Space exploration helps in the progress of science and technology. Thank you to all.
2: கர்ம வீரர் காமராசரின் புகழை பாடலாக பாட வருகிறார் 12th மாணவர் ஆரிப் உசேன்.
3: கண்ணில் கண்டா கண்ணில் கண்டா கண்ணீர் வருதே, கர்ம வீரரே எங்கள் காமராசரே, இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவோம் தொலைவு தான், இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவோம் தொலைவு தான், நீ விதைச்ச வதை தான் நான் இப்போ படிக்கிற நிகழ்வு தான், நீ விதைச்ச வதை தான் நான் இப்போ படிக்கிற நிகழ்வு தான், மதியான சோத்தை தான் மறந்தோ தின்னதில்லை, மதியான சோத்தை தான் மறந்தோ தின்னதில்லை, கலர் கலராக அமிர்தமாக கிடைக்குது சோறு, கலர் கலராக அமிர்தமாக கிடைக்குது, கண்ணில் கண்டா கண்ணீர் வருதே, கரும வீரரே எங்கள் காமராசரே, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதியில, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதியில, ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாக, ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாக, புத்தகத்தோடு ஜாமன்றி புதுசு புதுசா திட்டங்களா, புத்தகத்தோடு ஜாமன்றி புதுசு புதுசா திட்டங்களா, என் மனசு குளிர குளிரை பொங்கலை தான் நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிரை பொங்கலை தான் நினைக்கிறேன், கண்ணில் கண்டா கண்ணில் கண்டா கண்ணீர் வருதே, கரும வீரரே எங்கள் காமராசரே, இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவோம் தொலைவு தான், இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவோம் தொலைவு தான், நீ வதச்ச வதை தான் நான் இப்போ படிக்கிற நிகழ்வு தான், நீ வதச்ச வதை தான் நான் இப்போ படிக்கிற நிகழ்வு தான், கண்ணில் கண்டா கண்ணில் கண்டா கண்ணீர் வருதே, கரும வீரரே எங்கள் காமராசரே.
0: நிகழ்வினை தொடர்ந்து இளைஞரின் எழுச்சியை பற்றி இளைஞர் திறன் என்ற தலைப்பில் பேச வருகிறார் 8th மாணவன் சமீர் அகமது.
4: அனைவருக்கும் வணக்கம். இளையோர் திறனை பற்றி நான் பேச வந்துள்ளேன். குன்றத்து சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்தை என் தாய்மொழியிலே தொடங்குகிறேன் என் உரையை. எழுந்திடு தம்பி, எழுந்திடு தம்பி, ஜெயித்திடு தம்பி, ஜெயித்திடு தம்பி, விண்ணை தொடுவது விதியின் கணக்கல்ல, உன் விரல் நுனியில் உள்ளது தம்பி, மண்ணில் விழுவது தோல்வி அல்ல தம்பி, நீ மறுபடி எழுவதே வெற்றி தம்பி, சுற்றும் பூமிக்கு அச்சாணி நீதான், சுடரும் சூரியனுக்கு ஒளியும் நீதான், முதியோர் சொன்னது அனுபவ வேதம், இளையோர் செய்வது புதியறிகம், சிந்தனை சிற்பிய செதுக்கடா உன்னை நீயே, வந்தனை செய்யட்டும் உலகம் உன் திறமையை கண்டு வியந்து, இளமையின் பலம் ஏட்டு கல்வியில் மட்டுமில்லை, உன் விரல் முனையின் திறமையில் இருக்கு, முயன்றால் முடியாது எதுவும் இல்லை, உன் முதுகெலும்பில் தளராத துணிவு இருக்கு, பிறர் போன வழி போகாதே தம்பி, புது பாதை போட்டு வென்று காட்டு தம்பி, வேகம் உன்னுடையது, விவேகம் உன்னுடையது, நாளை சரித்திரம் உன் பெயரை சொல்லும். இன்றே உன் திறமையால் உலகை வெல்லு.

0: இளைய சமுதாயத்தின் வேர்களில் ஒருவனாக நீ உன்னுடைய திறன்களை வளர்த்து கொண்டு சமுதாயத்திற்கு பெரும் பங்காற்று தம்பி. புதிய புதிய கண்டுபிடிப்புகளை மூலம் நாட்டினை உற்பத்தி திறனை நீ அதிகரி தம்பி. பட்ட படிப்போடு நின்று விடாமல் சுய கற்றல் என்னும் படிப்பை மேற்கொண்டு உன்னை நீயே தொடர்ச்சியாக புதுப்பித்துக்கொள் தம்பி. தொழில்நுட்ப திறனையும் சிந்தனை திறனையும் செயல்திறனையும் பெருக்கிக் கொண்டு வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான தகுதிகளை வளர்த்துக்கொள் தம்பி. உன் திறமை என்பது உனக்கானது மட்டுமல்ல, அது இந்த சமுதாயத்திற்கான கொடை. பாரதி கண்ட புதுமை பெண்ணும் விவேகானந்தர் கண்ட வீர இளைஞர்களும் நீங்கள் தான், நாம் தான். எழுந்திடு தம்பி, எழுந்திடு தம்பி, ஜெயித்திடு தம்பி, ஜெயித்திடு தம்பி. நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக 11 வகுப்பு மாணவர் சுகிலன் கிட்டாரில் வாசிக்க வருகிறார். முதலாவது முன்தினம் பார்த்தேனே பாடலுக்கு.

0: நிகழ்வினை தொடர்ந்து தலைமை ஆசிரியை பற்றி கவிதை சொல்ல வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவன் ருத்ரன்.
1: அனைவருக்கும் வணக்கம். தலைமை ஆசிரியர் கவிதை. நல்பட்டம் பறக்க உதவும் நூல் போல் கல்வியில் உயர்த்துவது ஆசிரியர் உழைப்பு. பணியாற்றும் பள்ளி புகழால் சிறக்க தலைமை ஆசிரியர் இருப்பது முழுமை பொறுப்பு. அவர் தேனி கூட்டத்தின் ராஜா தேனி. மாணவர் உயர்வில் அவர் சிறப்பை காணி. பட்டியலிட்டு வேலைகள் தருவார் ஆசிரியர்களுக்கும் கற்றுக் கொடுப்பார். பள்ளி வளகமே பழியாய் கிடப்பார் ஆசிரியர் மாணவர் விழியாய் காப்பார். ஊக்குவிக்கும் திட்டங்கள் வகுப்பார். மாணவர் ஆசிரியர் ஒன்றாய் இணைப்பார். தளரும் கழுத்து தோளோடு அணைப்பார். பள்ளி தூணும் அவரே, திறமையின் தூண்டுகோலும் அவரே. புதிய தலைமுறை சிற்பி அவரே, வணங்கி பாடுவோம் அவர்தான் புகழே. நன்றி, வணக்கம்.
0: நிகழ்வினை தொடர்ந்து கணியன் பூங்குன்றன் அவர்கள் எழுதிய பாடலை பாட வருகிறார் வி சந்தோஷ்.
2: என்னை பெற்ற தாய் தந்தைக்கும் என்னை வளர்த்த தமிழுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பாட எடுத்துக்கொண்ட பாடல் கணியன் பூங்குன்றனாரின் பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா. நோதலும் தனித்தலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவது அன்றே. வாத்தல் இனிதென்ன மகிந்தென்றும் இளமே, முனிவின் இன்னா தென்றலும் இளமே.

0: மின்னொடு வானம் தனித்துளி தலையி ஆனது கற்பொருந்து இறங்கும் மல்லர் பேயாற்று. மின்னொடு வானம் தனித்துளி தலையி ஆனது கற்பொருந்து இறங்கும் மல்லர் பேயாற்று. நீர்வழி படுவும் புனைப்போல் ஆறுயிர் முறைவழி படுவும் என்பது திறவோர். நீர்வழி படுவும் புனைப்போல் ஆறுயிர் முறைவழி படுவும் என்பது திறவோர். காட்சியின் தெளிதனமாகலின் மாட்சியின் பெரியோரை இழுத்தலும் இளமே சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே. காட்சியின் தெளிதனமாகலின் மாட்சியின் பெரியோரை இழுத்தலும் இளமே சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே. நன்றி, வணக்கம்.
1: நிகழ்வினை தொடர்ந்து நம் தமிழ் கடவுளான முருகரை பற்றி பாட வருகிறார் கே ஹரிஷ் ராகவ், 9ஆம் வகுப்பு.
2: வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தனனை காண தினம் ஓடி வருவேனோ. வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தனனை காண தினம் ஓடி வருவேனோ. செந்தமழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ உன்னை எண்ணி எண்ணி பாடும் கந்தனறிவானோ. தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன் மேடுபாமையிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தனனை காண தினம் ஓடி வருவேனோ. வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தனனை காண தினம் ஓடி வருவேனோ. செந்தமழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ உன்னை எண்ணி எண்ணி பாடும் கந்தனறிவானோ. தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன் மேடு பாலங்கு கடந்து ஆடினேன் அவனாலே நுழைந்து பாடினேன் வடிவேலனே நினைத்து. தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன் வடிவேலனே நினைத்து ஆடினேன் அவனாலே நுழைந்து பாடினேன் வடிவேலனே நினைத்து. வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தனனை காண தினம் ஓடி வருவேனோ. வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தனனை காண தினம் ஓடி வருவேனோ.
1: நிகழ்வினை தொடர்ந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் பேச வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவன் ஆர் சந்தோஷ்.
3: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. கல்வி என்பது மனிதன் வாழ்க்கையை உயர்த்தும் மிகப்பெரிய செல்வமாகும். அந்த வகையில் இந்தியாவில் கல்வித்துறை முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்கிறது. பள்ளி முதல் உயர்கல்வி வரை மாணவர்கள் சிறப்பாக கற்க இலவச பாடப்புத்தகம், சீருடை, மிதிவண்டி, மடிக்கணினி, மதிய உணவு திட்டம் போன்ற நலத்திட்டங்களை வழங்கப்பட்டு வருகின்றனர். இதனால் ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களும் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகின்றனர். தமிழ்நாட்டில் பல சிறந்த பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளன. மருத்துவம், பொறியியல், கலை மற்றும் பல துறைகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் தேசிய மற்றும் உலகளாவிய சாதனைகளை படைத்து வருகின்றனர். கல்வி அறிவு உயர்ந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. எனவே நாமும் நன்றாக கல்வி கற்று நம் குடும்பத்திற்கும் நம் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்வினை தொடர்ந்து பாரதியார் அவர்களை பற்றி பேச வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவன் கதிரவன்.
4: அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியார். கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதையை வாழ்க்கையாக உடையன், வாழ்க்கையை கவிதையாக செய்தான், அவனே கவி பாரதி. அனைவரும் என் அன்பின் வணக்கம். கவி பாடும் திறமையால் நம் அனைவரையும் கவர்ந்த பாரதியை பற்றி என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளே இதோ. புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியார் 1882 டிசம்பர் 11 தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் சின்னசாமி, இளங்குமி அம்மையார் ஆவர். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியம். பாரதி தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். எட்டிய நாயக்க மன்னர் இவருடைய கவித்திறனை பாராட்டி கலைமகள் என பொருள்படும் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். புவி கவிதையின் தங்கை விடுதலை கவி பாராட்டுக்கொரு புலவன் பாரதி.

0: நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அஸ்வின்ராஜ் மற்றும் சக்தி பிரியன் ஆகிய இரண்டு மாணவர்கள் வினாடி வினா நடத்த வருகிறார்கள்.
1: மனித உடலில் மிகவும் நீளமான தசை எது?
2: நாக்கு.
1: பிறந்தது முதல் இறக்கும் வரை தூங்காத பிராணி எது?
2: எறும்பு.
1: மிக குறைந்த ஆயுட்காலம் உள்ள உயிரினம் எது?
2: ஈசல்.
1: மனித உடலில் பிறந்தது முதல் இறக்கும் வரை வளராத உறுப்பு எது?
2: கண்விழி.
1: இந்தியாவின் நறுமண தோட்டம் எது?
2: கேரளா.
1: நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு?
2: நார்வே.
1: மூளை இதயம் இல்லாத உயிரினம் எது?
2: ஜெல்லி மீன்கள்.
1: கூடு கட்டும் ஒரு பாம்பு எது?
2: கிங் கோப்ரா.
1: மனிதனை போல் அழுவும் விலங்கு?
2: கரடி.
1: வானத்தை நோக்கி பார்க்க இயலாத விலங்கு?
2: பன்றி.
1: உலகிலேயே பால் உற்பத்தி முதலிடம் வகிக்கும் நாடு?
2: இந்தியா.
1: உலகிலேயே மிகப்பெரிய கண்டம்?
2: ஆசியா.
1: உலகிலேயே மிகப்பெரிய சிகரம்?
2: எவரெஸ்ட் சிகரம்.
1: வேறில்லாத தாவரம்?
2: காளான்.
1: இரண்டு இறப்பைகள் கொண்ட பிராணி எது?
2: தேனி.
0: நிகழ்வினை தொடர்ந்து ஜே ஜெயசுதன் என்ற மாணவன் சுற்றுச்சூழல் மாசுபாடை பற்றி பேச வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜே ஜெயசுதன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சுற்றுச்சூழல் மாசுபாடு. சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது நம்மை சுற்றியுள்ள பகுதியில் ஏற்படும் மாசுபாடு ஆகும். சுற்றுச்சூழல் மாசுபாடினை மூன்று வகைப்படுகிறது: காற்று மாசு, நில மாசு, நீர் மாசு. அவை குறித்து மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் தாவரங்களுக்கும் ஏற்படுகின்ற பாதிப்பு குறித்து காண்போம். காற்று மாசு. இன்றைய சூழலில் விஞ்ஞான மாற்றத்தின் காரணமாக காற்று மாசுபடுகிறது. தொழிற்சாலை மூலமாகவும், நெகிழி பொருட்களை எழுப்பதன் மூலமாகவும், கழிவுகள் சேர்வதன் மூலமாகவும் பல புதிய நோய்கள் உருவாகின்றன. அதை தடுப்பதற்கு நாம் பலவாறாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. இவை அனைத்தும் காற்றில் கலப்பதால் காற்று அமிலத்தன்மையாக மாறுகிறது. அத்தகைய காற்றினை சுவாசிப்பதன் மூலம் ஆஸ்துமா, புற்றுநோய் போன்ற நோய்களும் ஏற்படுகிறது. அதை தடுக்க பல புதிய மருந்துகள் உருவாக்கப்படுகிறது. அதனால் பரவும் விளைவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. நில மாசு. மண்ணில் நெகிழிகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள் போன்றவற்றை திறந்த வெளியில் கொட்டுவதால் மண் மாசு அடைகிறது. அதனால் தாவரங்களும் விலங்குகளும் பறவைகளும் உணவின்றி தவித்து வருகிறது. இது தடைபடுவதற்கு மண் மாசு முக்கிய காரணமாகிறது. இதனை தடுத்தால் மட்டுமே அடுத்த தலைமுறை மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீர் மாசு. ஆலை கழிவுகளும், மருத்துவ கழிவுகளும், நகரமயமாதலின் போது ஏற்படும் கழிவுகளும் ஆறு, ஏரி, குளம், குட்டைகள் போன்றவற்றில் நேரடியாக கலப்பதால் மண்ணும் நீரும் காற்றும் மாசடைகின்றன. வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையும், தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகையும் மேகங்களுக்கு கீழே படிந்து மழை பொழியும் பொழுது மழை நீருடன் கலந்து மண்ணில் விழு

0: வந்து விதை முளைத்தலையும் செடி வளர்தலையும் பூ பூத்தலையும் காய் காய்த்தலையும் தடுக்கிறது. அதனால் உணவு பற்றாக்குறையும் சுவாச பிரச்சனையும் நோய் உருவாகும் தன்மையும் ஏற்படுகிறது. இதனை தடுப்பதற்கு கழிவுகளை சுத்தம் செய்து வெளியிட வேண்டும். அதனால் மட்டுமே நீர் மாசினை தடுக்க முடியும். இந்த நீர் மாசுபாட்டினால் டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் உருவாகின்றன. இதனை விழிப்புணர்வுடன் கையாளுவோம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு மாணவர் தக்ஷன் கீபோர்டில் திரை இசை பாடல் தம்பி வாசாங் வாசிக்க வருகிறார்.

0: நிகழ்வினை தொடர்ந்து 9ஆம் வகுப்பு மாணவன் ஆர் பிரகதீஷ் அம்மா கவிதை கூற வருகிறார்.
1: அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். கடல் இல்லாமல் அலை இல்லை, மரம் இல்லாமல் நீர் இல்லை, காற்று இல்லாமல் ஆக்சிஜன் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. நான் முதல் முறை பார்த்த பெண்ணின் அழகிய முகம் தரிசனம் என் அம்மா. அம்மாவின் அன்பு கடல் அலை போல வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அம்மாவின் அன்பு நடுகடல் போன்றது, வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகம். இது வெறும் வார்த்தை இல்லை, இந்த உலகம் தந்த வாழ்க்கை. அம்மா என்று சொல்லிப்பார் அகிலம் யாவும் உனக்குத்தான். என்னதான் சொன்னாலும் அம்மாவை விட யாராலையும் நம்மேல் பாசம் வைக்க முடியாது. என்னோட உலகம் உயிர் மூச்சு. நன்றி, வணக்கம்.
2: குழந்தைகளே, நிகழ்ச்சி நிறைவாக 9ஆம் வகுப்பு பி பார்த்தசாரி என்ற மாணவன் காமராஜரை பற்றி பேச வருகிறான்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராஜரின் வரலாறு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என வரிகளுக்கு பொருத்தமான பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி இங்கு நான் பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். காமாட்சி என்னும் குலதெய்வத்தின் பெயரே இவருக்கு சூடப்பட்டது. அவரின் தாய் செல்லமாக ராசா என அழைப்பதுண்டு. பிற்காலத்தில் இவர் பெயர்களும் சேர்ந்தே காமராஜர் என்று வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த பெயராக மாறியது. இளம் வயதிலேயே காமராஜர் அவர்கள் தந்தையை இழந்துவிட்டார். தந்தையை இழந்த பின் குடும்ப சூழ்நிலையை காரணமாக தமது அம்மாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் அறிவாற்றலையும் நாட்டுப்பற்றையும் வளர்த்து கொண்டார். அவையே அவரை விடுதலை போரில் ஈடுபட தூண்டின. விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். அண்ணல் காந்தியின் கொள்கைகளால் கவரப்பட்ட காமராஜர் அவர்கள் உப்பு சத்தியாகிரக போரில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம், அந்தைய துணி எரிப்பு சட்டம் மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது வாழ்நாளில் 9 ஆண்டுகள் மக்களுக்காக அவர் சிறை சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1954 அனைவரின் பேராதரவுடன் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி வைத்தார். அது மட்டுமல்ல, முதல் முதலில் பள்ளிகளை உருவாக்கியவர் காமராஜர் ஆவார். நன்றி, வணக்கம்.
2: குழந்தைகளே, இதுவரையும் எங்கள் பள்ளி மாணவர்கள் நடத்திய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்தீர்கள். நன்றி, வணக்கம்.

மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் உடையார்குடி பர்வதராஜ குருகுலம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.

0: பார்த்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள் தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:11. திரையிசை கேட்கலாம். தீரன் அதிகாரம் 1 படத்திற்காக ஒலிக்க வரும் குரல்கள் சத்யபிரகாஷ், பிரகதி.

0: திரேசை கேட்டீர்கள். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
3: சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
4: இல்ல, முதல்ல சேமிப்பு.
3: முதல்ல ஜிம்மிக்கு
2: கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
3: ஆனா அந்த ஜிமிக்கி
4: ஓ போறியா
3: இல்ல ஊசி போடவா?
5: RBI சொல்கிறது,
2: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடன் மன வலிமையுடனும் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளி அமைச்சகம் வரும் 5ஆம் தேதி துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடில்லியில் துவங்க உள்ளது. 2047ஆம் ஆண்டிற்குள் ஆரோக்கியமான மற்றும் போதைப்பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினரை உருவாக்குவதே பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். இப்பயணத்தின் போது கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் தப்தபாணி ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள கல்வி, கலாச்சார மற்றும் அலுவல் ரீதியான நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாளை கட்டாக்கில் உள்ள ஜகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தை திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைக்க உள்ளார். வரும் 4ஆம் தேதி தப்தபாணி அருகே உள்ள மகா கந்துனி தேவி கோவிலில் தரிசனம் செய்கிறார். குடியரசுத் தலைவரின் இந்த பயணத்தின் போது விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவனேஸ்வர் மற்றும் கட்டாக்கில் சுமார் 40 காவல் படை பிரிவுகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடனும் மன வலிமையுடனும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். புதுடில்லியில் இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற விக்ஷித்

0: பாரத் சங்கல்ப் அபியான் திட்டத்திற்கான போதை முக்துவத்தின் தொடக்க விழாவில் பேசிய அவர், இளைஞர்கள் எப்போதும் போதைப் பொருள்களிலிருந்து விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய ஜன் பாகிதாரி பிரச்சாரத்தின் மூலம் போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பொதுமக்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாராந்திர நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். போதைப்பொருள் பழக்கம் இளைஞர்களை இலக்குகளிலிருந்து திசை திருப்பி குடும்பங்களை அழிப்பது மட்டுமல்லாமல் தேசத்தின் வலிமையையும் பலவீனப்படுத்துகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் மற்றும் அதன் பின் விளைவுகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சரியான நேரத்தில் நிபுணர்களை கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும், ஆரம்ப நிலையிலேயே எச்சரிக்கை அறிகுறிகளை கண்டறிந்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆதரவளித்து குடும்ப உறுப்பினர்கள் வெளிப்படையான உரையாடல் கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சமூக தனிமை, வழக்கத்திற்கு மாறான நடத்தை, உரையாடல்களை தவிர்த்தல், இரவு நேரங்களில் வெளியே தங்குதல், அடிக்கடி பணம் கேட்டல் போன்ற குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் போதைப் பொருள் பழக்கத்தின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். மேலும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் போதைப் பொருள் பழக்கத்தின் அபாயங்கள் குறித்து மாணவர்களுடன் விவாதித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இருந்து 1,00,000+ அதிகமான இளைஞர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நாட்டு மக்கள் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் இடையே பிணைப்பை வலுப்படுத்தும் இராணுவ ஓட்டத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங்கும் பங்கேற்றார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வீரர்களுக்காக ஓடுங்கள், வீரர்களுடன் ஓடுங்கள் என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் பொதுமக்களுக்கும் ஆயுதப்படைகளுக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்த இந்த ஓட்டம் ஒரு தனித்துவமான தளமாக செயல்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 79வது ஆண்டு சுதந்திரத்தை நினைவுகூரும் வகையில் NCC எனும் தேசிய மாணவர் படை இன்று புதுடெல்லியில் சைக்ளோத்தான் 2026 ஏற்பாடு செய்தது. பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் முன்னிலையில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்த சைக்ளோத்தானை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் தொடங்கிய இந்த சைக்கிள் பேரணி தேசிய தலைநகரின் முக்கிய இடங்கள் வழியாக பயணித்து அதே மைதானத்தில் நிறைவடைந்தது. தூய்மையான இந்தியா, பசுமையான இந்தியா, ஆரோக்கியமான இந்தியா என்ற கருப்பொருளின் கீழ் இந்த பேரணி நடைபெற்றது. NCCயின் அடித்தளமாக விளங்கும் தேசபக்தி, ஒழுக்கம், ஒற்றுமை மற்றும் அடிப்படை ஒழுமியங்களை வலுப்படுத்துவதோடு உடற்தகுதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகள் ஆகியவற்றை இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஜவுளி அமைச்சகம் வரும் 5ஆம் தேதி துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடெல்லியில் துவங்க உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள்.
1: வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த கண்காட்சி வரும் 6ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்களின் பார்வைக்காக திறந்திருக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்கண்காட்சி தற்கால ஜவுளி கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் கைவினை குழுக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சிறந்த தளமாக விளங்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆய்வு சார்ந்த படைப்புகள், கலைஞர் மற்றும் கைவினைஞர் கூட்டுப் பணிகள் மற்றும் ஜவுளி தயாரிப்பின் சமூக வரலாற்று மற்றும் கலாச்சார சூழல்களை இந்த கண்காட்சி எடுத்துக்காட்டும் வகையில் அமையும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது.
0: இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள

0: சமூக ஊடக பதிவில் சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்களி வெங்கையா நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பிங்களி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பிங்களி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். 2047 விழிப்புணர்வு உள்ள பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய ஆரோக்கியமான மற்றும் போதைப்பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினர் மூலமே சாத்தியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற போதைப்பொருளற்ற பாரத இயக்கத்தில் உரையாற்றிய அவர், இந்த இயக்கம் வெறும் அரசின் முயற்சி மட்டுமல்ல, நாட்டின் இளைஞர்கள் போதைப்பொருள் எனும் தீங்கிலிருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு மக்கள் இயக்கம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மாணவர்கள் போதைப் பொருட்களிலிருந்து விலகி சக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த இயக்கத்தின் தூதுவர்களாக மாற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி போதைப்பொருளற்ற பாரத இயக்கத்தை காணொலி வாயிலாக தொடக்கி வைத்த நிகழ்ச்சி நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. மாணவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு போதைப்பொருள் இல்லா இந்தியாவிற்கான உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசித்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, தலைமைச் செயலாளர் டாக்டர் சரத் சௌஹான், மை பாரத் திட்ட மாநில துணை இயக்குனர் திரு திரவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30 நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ போட்டிகளில் இந்திய வீரர்கள் களம் காண்கின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2729 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடனும் மன வலிமையுடனும் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளி அமைச்சகம் வரும் 5 துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடில்லியில் துவங்க உள்ளது. 2047 ஆரோக்கியமான மற்றும் போதைப்பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினரை உருவாக்குவதே பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ பாரு.
3: ஏஹே, எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ, வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? RBI சொல்கிறது,
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:21:37. விளக்கேற்றம் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்தி மனத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். தொடக்கமாக பி. உன்னிகிருஷ்ணன் குரலில் ஓடோடி வந்தேன் என்று தொடங்கும் பாடலை கேட்கலாம்.

தேனினும் இனிய பக்தி பாடல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பிரபோ கணபதி என்று தொடங்கும் பாடலை. பாடலை பாடியிருப்பவர் ஓ எஸ் அருண்.

உங்கள் இல்லங்களில் இதுவரை பக்தி மனத்தை வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50:30. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையிலும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையிலும் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் முதன்மை அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். 102.8 FM ரெயின்போ வரிசையில் அதற்கு பிறகு நம் நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ளலாம். முதன்மை அலைவரிசையில் இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. இதில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. இரவு 10:00 ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் சுதாகர் தேவ்லே அவர்களின் காயல் இசை இடம்பெறும். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போவில் இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் லாபம் தரும் சிப்பிக்காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலைய பயிர் நோய்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எம் பரமசிவன் அவர்களின் உரை. தொடர்ந்து நகர்ப்புற கோழி வளர்ப்பு குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை மருத்துவர் டாக்டர் பி.டி. சித்ரா அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை இடம்பெறுவது தேன்சிந்துதே வானம். இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் 102.8 FM ரெயின்போவில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள்.

முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. மனத்தை செம்மைப்படுத்துவோம். கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவு. சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள். கருத்துக்களை வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். நாளை காலை 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ. தாய்ப்பால் அளிப்பதால் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம்எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நாளை இடம்பெறக்கூடிய தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். நண்பகல் 12:00 டெக்குரு அறிவியல் முத்துக்கள். கருத்துக்களை வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறைத்தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

நாளை பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் ஏ சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடியுள்ள குமரகுருபரர் பிள்ளை தமிழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4:00 பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர், கதை மா ரா ஜோசி அவர்கள், திரைக்கதை தாதா மிராசி அவர்கள், இயக்கம் பி ஆர் பந்துலா அவர்கள். நாளை மாலை 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் காலம் என்ற தலைப்பில் இடம்பெறும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் உழவர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 கொஷின் அவர் இன் பார்லிமெண்ட் நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.

காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 2:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை காலை 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. முற்பகல் 11:02 வளமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை ஆகியவை குறித்த சித்திரத்தின் 2 பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். பிற்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். இதுவரை இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:08. திரை இசை கேட்கலாம். வருவது சரவணா படத்திற்கான பாடல். பாடலை பாடியிருப்பவர்கள் நரேஷ் கபில், சாதனா சர்கம்.

0: திரேஸை கேட்டீர்கள். இனி தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து பேராசிரியர்கள் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நண்பர்கள் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு நட்புணர்வை பேணுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நல்ல நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகள் நடுவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 7.51% அதிகமாகும் என்று நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் பயணியர் வாகனங்களின் விற்பனை 24.1% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி 15.5% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவையும் 11.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக இன்று பெங்களூருவில் தமது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர் துறையும் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு

0: தொழில்நுட்ப பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கல்வி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு தேவேந்திர பட்னவிஸ் வலியுறுத்தினார். பஞ்சாபில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி அரசு தவறிவிட்டதாக ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். ஃபரித்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹரியானாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்கு 5000 கோடி ரூபாயை தமது அரசு ஒதுக்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு நயாப் சிங் சைனி குறை கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தமது அரசு தயாராக உள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதலாக 4597 கோடி ரூபாயை ஆந்திராவிற்கு வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமான வரி பகிர்வை விட கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஆந்திர மக்களின் சார்பில் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கின. குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்தார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், அனைவரும் இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு முகேஷ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு இம்பால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு முகேஷ் சிங் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 9 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக தாய்ப்பால் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கியுள்ள இந்த ஒரு வார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சி 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 33 மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்களுக்கு 8 கோடியே 22 லட்சம் ரூபாயை விடுவித்துள்ளது. இதில் 2 கோடியே 43 லட்சம் ரூபாய் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின் அரிசி ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சுரபயா மகாசர் இடையே 271 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு மதுரா தீவு அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் எபோலா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1587ஆக அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 3000த்திற்கும் மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார்.

0: மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15ஆம் தேதி கலேயில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கிப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி அராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25, 23 நொடி. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். முதலில் புடலையில் பழைய தாக்குதலும் மேலாண்மையும் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. தாக்குதலின் அறிகுறிகள்: கால்களற்ற புழுக்கள் காய்களின் உட்பகுதியில் உள்ள திசுக்களை உண்ணும். காய்களிலிருந்து பழுப்பு நிற திரவம் வடியும். காய்கள் உருக்குலைந்து காணப்படும். காய்கள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே உதிர்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகள்: தாக்கப்பட்ட அழுகிய காய்களை பறித்து அழித்து விட வேண்டும். கூட்டுப்புழுக்களை கோடை உழவு செய்து மண்ணிலிருந்து வெளிக்கொணர்ந்து சேகரித்து அழிக்கலாம். பீர்கண்காயை கவர்ச்சி பொறியாக பயிரிட்டு அதன் இலையின் அடியில் சேரும் ஈக்களை மாலத்தியான் 0.1% தெளித்து அழிக்கலாம். சிற்றநெல்லா எண்ணெய், நீலகிரி மர எண்ணெய், வினிகர் மற்றும் லாக்டிக் ஆசிட் இவற்றை கவர்ச்சி பொருளாக வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். நச்சு உணவு அல்லது பொறிமுறையில் மீத்தல் யூஜினால் மாலத்தியான் இரண்டையும் சம அளவு கலந்து ஒவ்வொரு பாலித்தீன் பைகளிலும் 10 மில்லி அளவுக்கு எடுத்து நச்சு பொறியாக ஹெக்டருக்கு 25 பைகள் வைக்க வேண்டும். பாலித்தீன் பைகளில் 5 கிராம் கருவாடு மற்றும் 0.1 மில்லி மாலத்தியான் வைத்து பைகளில் துளையிட்டு பொறியாக பயன்படுத்தி ஹெக்டருக்கு 5 வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். கியூலூர் முறையில் ஆண் ஈக்களை ஈர்க்கும் இந்த ரசாயன பொறியை 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில் அல்லது மெக்ஃபைல் பொறி ஏக்கருக்கு 20 முதல் 25 என்ற எண்ணிக்கையில் பூக்கும் தருணத்திற்கு முன்பே வயலில் தொங்கவிட வேண்டும். தெரிவிக்கப்படும் ஏதாவது ஒரு மருந்தினை தெளித்தும் இதனை கட்டுப்படுத்தலாம். அதாவது மாலத்தியான் 50 EC 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் கலந்து தெளிக்கலாம். ஸ்பினோசாட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.3 மில்லி அல்லது 0.4 மில்லி கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறாக கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதே அலுவலகத்திலிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு, மிளகாயில் பூச்சி மேலாண்மை உத்திகள் குறித்த அறிவிப்பு. முக்கிய பூச்சிகள் மற்றும் மேலாண்மை முறைகள், இலைப்பேன் மற்றும் அஸ்வினி கட்டுப்படுத்தும் முறைகள். இதனால் ஏற்படுகின்ற அறிகுறிகள்: இலைகள் மேல்நோக்கி சுருளுதல், இளம் தளிர்கள் மற்றும் மொட்டுகள் உதிர்தல். கட்டுப்படுத்தும் முறைகள்: நாற்றங்காலில் இருக்கும்போதே நாற்றுகளின் மீது நீரை தெளிக்க வேண்டும். 1 கிலோ விதைக்கு இமிட்டோக்ளோரிஃபிட் 70% WS அற்று 12 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ஓடு பயிராக அகத்தி பயிரிட்டு நிழல் அமைப்பதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இமிட்டோக்ளோரிஃபிட் 17.8% SL 3 மில்லி அல்லது 10 லிட்டர் அல்லது எமிக்டின் பென்சோயிட் 4 கிராம் பர் 10 லிட்டர் அளவில் தெளிக்கலாம். வெள்ளையி, இதன் அறிகுறிகள்: வைரஸ் நோய்களை பரப்புதல் மற்றும் இலைகளில் கருமை படர்தல். இதனை கட்டுப்படுத்தும் முறையில் மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை ஏக்கருக்கு 10 முதல் 12 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். பழுப்பு புழு மற்றும் காய்ப்புழு கட்டுப்படுத்தும் முறைகள், இதன் அறிகுறிகளாவன: காய்களில் துளைகள் மற்றும் சேதத்தை ஏற்படுத்தும். கட்டுப்பாடு முறைகள்: ஏக்கருக்கு 15 ஃபீரோமோன் பொறிகள் அமைக்க வேண்டும். ட்ரைகோடெர்மா கிளானிஸ் முட்டை ஒட்டுண்ணிகளை ஒரு வார இடைவெளியில் வெளியே

இடலாம். ஒருங்கிணைந்த மற்றும் இயற்கை முறையில் வேப்ப எண்ணெய் 2 முதல் 3 மில்லி லிட்டர் வேப்ப எண்ணெயுடன் சிறிதளவு காதி சோப்பு சேர்த்து தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். பயிர் சுழற்சி முறையில் சோளம் மற்றும் வெங்காயம் பயிரிட்ட நிலங்களில் மிளகாயை அடுத்தடுத்து பயிரிடக்கூடாது. குறிப்பாக வெங்காயம் மிளகாய் ஒன்றாக பயிரிடக்கூடாது. களை மேலாண்மையில் ஃபென்டிமெத்திலின் களைக்கொல்லியை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம் என கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேயர்களே, 3G பூச்சி விரட்டி தயாரித்தலும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்வோம். இதற்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் 1 கிலோ, கோமியம் 6 லிட்டர். தயாரிப்பு முறைகள்: இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக 2 லிட்டர் கோமியத்தில் அரைக்க வேண்டும். 3 கலவைகளையும் ஒன்றாக கலந்து 16 நாட்கள் நொதிக்க செய்து பின் வடிகட்ட வேண்டும். இதனை 5% என்ற அளவில் கலந்து தெளிக்கும் பொழுது பூச்சிகளை கட்டுப்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கலாம். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: தொடக்கமாக உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: உங்களை அறிமுகப்படுத்திங்களா?
2: என் பேர் திலகவதி. அற்பிசம்பாளையம்.
1: அற்பிசம்பாளையம் எங்க இருக்குமா?
2: பழவனூர் பக்கத்துல இருக்கு.
1: விழுப்புரம் மாவட்டம்.
2: மாவட்டம்.
1: உங்க கிராமம் நல்லா விவசாயம் உள்ள கிராமமா?
2: எங்க ஊர் மாதிரி ஒரு ஊர் பார்க்க முடியாது சார்.
1: ஏன்னா
2: அவ்வளவு பசுமையான ஊரு. அந்த ஊர் உள்ளார நுழையும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அண்ணாமலை நகர். இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்.
1: அண்ணாமலை நகர் சிதம்பரம்.
2: சிதம்பரம்.
1: நீங்க பிறந்தது?
2: ஆமா சார். நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டது இந்த ஊரு. இந்த ஊர் உள்ள நுழையும் போது எனக்கு அவ்வளவு திருப்தி கிடைக்கும் பசுமையா அந்த வாசனைக்கு.
1: நம்ம ஒரு பாட்டு கேட்டிருப்போம், சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா, அந்த அது மாதிரி. அற்பிசம்பாளையம் உங்களுக்கு ஒரு சொர்க்கம் தான்.
2: சொர்க்கம் கண்டிப்பா. நான் துபாய் எல்லாம் போயிட்டு வந்தேன். எங்க போனாலும் எனக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி எனக்கு எந்த ஊரும் பிடிக்கல.
1: ஓஹோ. இயற்கை சூழல், விவசாயம்,
2: தண்ணி நல்லா இருக்கும்.
1: இப்ப நீங்க பிறந்தது அண்ணாமலை நகர். அங்க
2: எதுவுமே இல்ல சார்.
1: எதுவும் இல்ல.
2: மேரேஜ் பண்ணிட்டு வந்த பிறகுதான் நல்லனா என்னன்னு
1: தெரியும்
2: எனக்கு. எங்க வீடு வந்து பரம்பரைய விவசாயம் தான். மாமனார், மாமனாருடைய அப்பா.
1: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுவாங்க?
2: 100 வருஷத்துக்கு மேல சார். 100, 120 வருஷம்
1: பாரம்பரிய விவசாயம்.
2: பாரம்பரிய விவசாயம்.
1: முன்னோடி விவசாயம்.
2: முன்னோடி.
1: எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குமா?
2: எல்லாம் 20 ஏக்கர் கிட்ட இருந்தது சார். இப்ப எல்லாம் போயிட்டு இப்ப எனக்கு பாகம் மட்டும் ஒரு 3 ஏக்கர் சார். பாக்கி தம்பிங்களாம் பிரிச்சுக்கிட்டோம்.
1: உங்க கணவரோட தம்பி எல்லாருக்கும் பிரிச்சு போக உங்களுக்கு எவ்வளவு
2: கிடைச்சது? என்னது 3 ஏக்கர் சார்.
1: 3 ஏக்கர். இப்ப என்னமா பயிரிடுறீங்க?
2: இப்ப வந்து சிவப்பு கார்.
1: சிவப்பு கார் TKM 9.
2: ஆமா சார்.
1: ஓஹோ. அந்த நெல்லுதான் பயிரிடுறீங்க?
2: ஆமா சார்.
1: இந்த சிவப்பு கார் நெல்லுக்கு ஏற்ற மண்ணா உங்க மண்ணு?
2: அருமையான மண்ணு சார். அதாவது 1 ஏக்கருக்கு இதுல வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம்.
1: நஞ்சை மண்.
2: நஞ்சை.
1: சரிங்கம்மா. இன்றைய நிகழ்ச்சியில TKM 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவப்பு

0: காரு எப்படி எல்லாம் பயிர் செய்யறீங்க, எப்படி அறுவடை பண்ணி எப்படி விற்பனை பண்றீங்க, எவ்வளவு வருமானம் கிடைக்குது, அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். நிலத்தை எப்படி தயார் செய்யறீங்க?
1: நிலத்தை ஃபர்ஸ்ட் உழுவோம் சார், அதாவது மிஷின் தான், இது ஏறு கிடையாது. டிராக்டர் வச்சு உழுதுட்டு அதை கொஞ்சம் காய வச்சிடும் நிலத்தை ஃபர்ஸ்ட். அப்புறம் நாத்தாங்கல் ஓட்டி தண்ணி வச்சு அதை வந்து கொஞ்சம் புளிக்க வைப்போம். புளிக்க வச்சு அப்புறம் இப்ப எல்லாம் டேபிள நாத்து விடுறோம். முன்னெல்லாம் கை
0: போட்டு அதை நாத்த வந்த பிறகு அதை பிடிங்கி நடுவோம்.
1: புடுங்க, ஆமா, இப்ப வந்து டேபிள
0: எடுத்து
1: மிஷின்ல வச்சு அதில் நடுறோம்.
0: நீங்களே பண்றீங்களா இல்ல வெளியில இருந்து வாங்கி வரீங்களா?
1: இல்ல சார், இது நம்மளே பண்றோம்.
0: நீங்களே பண்றோம்,
1: நாங்களே பண்றோம்.
0: விதை எங்க கிடைக்குது?
1: விழுப்புரம் கூட்டுறவுல வாங்குவோம், கோலினூர்.
0: தனியார் பண்ணையில இருந்து வாங்கி வருவீங்க?
1: ஆமா சார்.
0: எத்தனை ஏக்கர் போட்டுக்கிறீங்க
1: இப்ப? தச்சமே செவப்பு கார் வந்து 3-4 ஏக்கர் வரும் ஆனந்தி சார். 4 ஏக்கர் சார்.
0: 4 ஏக்கருக்கு 4 ஏக்கருக்கு எவ்வளவு விதை வாங்கி வந்து?
1: 6 மூட்டை வாங்கணும் சார்.
0: 6 மூட்டை
1: 6 மூட்டை. ஒரு கிலோ வந்து 140 ரூபாய்.
0: அதை வாங்கி வந்து எப்படி இது நாத்தா தயார் பண்றீங்க அதை பத்தி
1: சொல்லுங்களேன்.
0: அடுத்து என்ன
1: பண்ணுவீங்க? ஓட்டியாச்சு, ஓட்டிட்டு அதை ஊற வைப்போம், மூட்டையோட போட்டு ஊற வைப்போம். அண்டாவில கொட்டுவோம், இப்ப எல்லாம் அண்டாவெல்லாம் கொட்டுறது இல்ல, அப்படியே மூட்டையை போட்டுட்டு செய்வோம். கொட்டும் பொழுது அது வந்து முளைச்சி வரும்போது 3-4 வந்து ட்ரே வச்சு ஆள் வருவாங்க, இதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க, வந்து ஒரே நாள்ல விதைச்சு தந்துருவாங்க. அப்புறம் அது மேல பாய் போட்டு மூடுவோம், மூடி 5-6 நாள் அது முளைச்சி வெளில வரும்பொழுது அந்த பாயெல்லாம் எடுத்துருவோம்.
0: எடுத்துட்டு
1: அப்புறம் அப்படியே ஃப்ரீயா விட்டுடுவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும், தண்ணி வச்சுட்டு அப்புறம் நல்லா முளைச்ச பிறகு 15 நாள் கழிச்சு நடணும்.
0: நாற்றங்கள் தயார் செய்யறீங்க?
1: ஆமா சார்.
0: 15 நாளுக்குள்ளே முளைச்சிடும். சரி, இப்ப வந்து நம்ம நடவு நடுற வேலைக்கு வந்துட்டோம், இப்ப அந்த நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க?
1: அதை ஃபர்ஸ்ட் புழுதி ஓட்டி வச்சிருப்போம் சார், மறுபடியும் சேடை ஓட்டுவோம்.
0: சேடை ஓட்டும் போது ஏதாவது நீங்க வந்து ஆர்கானிக் பண்றீங்களா இல்ல ரசாயன உரமா?
1: ஆர்கானிக் சார்.
0: ஆர்கானிக் முழுக்க முழுக்க
1: முழுக்க ஆர்கானிக்.
0: அப்ப சேடை என்ன எதை வச்சு ஓட்டுவீங்க?
1: டிராக்டர் தான், டிராக்டர் வச்சு ஓட்டி. அப்புறம்
0: அடி உரமா என்ன பண்றீங்க?
1: அடி உரம் வந்து இந்த மாட்டு சாணம், ஆட்டு சாணம், புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு.
0: சில பேர் செடி இதெல்லாம் வெட்டி போடுவாங்க.
1: அதுவும் சார், மரம் செடி கொடி அந்த தழை. ஆமா சார்,
0: அதெல்லாம் போட்டு சேடை ஓட்டுவீங்க?
1: சேடை ஓட்டுவோம். சேடை ஓட்டிட்டு
0: எத்தனை நாள் காய போடுவீங்க? ஓட்டிட்டு
1: ஒரு 3 நாள் சார். அப்புறம் சுத்திலும் பரப்பெல்லாம் கழிச்சிட்டு பரம்படிச்சு அப்புறம் மிஷினை வச்சு நட்டுடுவோம். கூலி கட்டுப்படி ஆகாது, இப்ப ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. இப்ப வரமாட்டேன்றாங்க, கிராமம்னாக்க எல்லாம் வெளியே ஊருக்கு போயிடுறாங்க, அதனால விவசாயம் பண்றதுக்கு ஆட்கள் கிடைக்க
0: மாட்டேன்றாங்க. நீங்களே வச்சிருக்கீங்களா?
1: இல்ல சார், அது
0: வாடகை
1: தான், நான் வாங்கல.
0: அது மணி கணக்கு?
1: மணி அதாவது ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு காசு.
0: எவ்வளவுங்க?
1: ஒரு ஏக்கருக்கு
0: ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா சார, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நடும்? 150 ட்ரே, ஒரு ட்ரேவுக்கு 25 ரூபாய்.
0: பாத்தி கரெக்டா நல்லா நடுவு கரெக்டா விழும்
1: நடுவாங்க. சப்போஸ் 1-2 விட்டு இருந்தா அப்புறம் ஒரு 2 ஆளை வச்சுட்டு சுத்திலும் வச்சு நடுவோம்.
0: எத்தனை பயிர் நடுவீங்க? பயிர் புடிச்சு நடுவாங்கல்ல?
1: அப்படி இல்ல சார், அதுல இருந்து அந்த மிஷின் பிச்சு எடுத்துக்கும். அது வந்து ஒரு 4-5 பயிர் இருக்கும்.
0: 4-5 பயிர்
1: இருக்கும். முளைச்சி வரும்பொழுது நிறைய வரும்.
0: ஆட்கள் அவங்க நடும்போது
1: அது 15 பேர், 20 பேர், 30 பேர் வரைக்கும் நட்டுருக்கோம்.
0: ஆட்களும் அதே 2 பயிர் தான் நடுவாங்க, கூட நடுவாங்க?
1: கொஞ்சம் கூட வரும்.
0: கொஞ்சம் கூட வரும்
1: கை நடுவு, கொஞ்சம் கூட வரும்.
0: நாற்று நடுறதுக்கு ஏற்ற காலம் எதுமா?
1: தை மாசம்.
0: எத்தனை போகம் பண்றீங்க?
1: 3 போகம் சார்.
0: ஒரு வருஷத்துல 3 போகம்?
1: 3 போகம் சார்.
0: 3 போகம் பண்ணிருங்களா?
1: கண்டிப்பா சார், நம்மளது நீர் மோட்டரு, அதனால 3 போகம். இங்க தண்ணி பிரச்சனையே இல்ல சார்.
0: ஏன்னா சில இடங்கள்லாம் மானாவாரி பயிர் போடுவாங்க, 2 தான் பண்ணுவாங்க, நீங்க 3 பண்றீங்க.
1: அது மாதிரி கரும்பு நெல்லு நம்ம சாகுபடி பண்ணுவோம்.
0: பரிசுக்கு வரிசை எவ்வளவு இடைவெளி போடுறீங்க?
1: 3/4 அடி
0: இடைவெளி விட்டு ஒவ்வொரு பாத்தி பாத்தியா நட்டு வரீங்க இல்லையா? நட்டுட்டீங்க, மொத தண்ணி எத்தனை நாளுக்குள்ள பாசணும்?
1: 3 நாள் கழிச்சு சார்.
0: 3 நாள் கழிச்சு
1: அதை கொஞ்சமா வைக்கணும்.
0: கொஞ்சமா வைக்கணும்,
1: நிறைய வச்சாக்கா அந்த வேர் வந்து மேல கிளப்பிக்கும், அதனால வந்து அதை இதுவா வைப்போம்.
0: சில நேரத்துல பாத்துருக்கோம் நட்டு அந்த நாத்து எவ்வளவு உயரம் அந்த வரைக்கும் புல்லும் வச்சிருக்காங்க,
1: அது அழிவிடும் சார, அழிவிடும், பயிர் வந்து ஈடேறாது.
0: அது மாதிரி வைக்க கூடாது?
1: வைக்க கூடாது.
0: காய்ச்சலும் பாய்ச்சலும் இருக்கணுமா?
1: 3-4 நாள் கொஞ்சம் தீனி போடணும்.
0: எத்தனை நாள் சென்று உரம் போடணும்?
1: 3-4 நாள் கொஞ்சம் அடி உரம் போடுவோம் சார்.
0: ஆர்கானிக் நீங்க என்ன போடுறீங்க?
1: நாங்க அந்த ஆட்டு இது அந்த மீன் கழிவு எல்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு போடுவோம். மாட்டு சாணம், ஆட்டு சாணம், வாழைப்பழம், தேன், பால், தயிர், வெல்லம், இதெல்லாம் எல்லாத்தையும்

0: ஊற வைப்போம் சார். ஊற வச்சு அதை போடுவோம். ஆட்டு சாணத்தெல்லாம் அப்படியே நசுக்கி போடுவோம் சார்.
1: தண்ணி ஓடும் இல்லையா வாக்கியம், அதுல உரங்களை
0: இல்ல சார், அத மாதிரி போடல. இது வந்து ஒவ்வொரு ஏக்கருக்கும் இது ஸ்டே வச்சு அடிக்கிறது.
1: தண்ணி பாய்ச்சிட்டீங்க, களை எப்ப பிடிக்கும், எத்தனை நாள் பிடிக்கும்?
0: ஒரு 15 நாள் கழிச்சு நட்டு, 15 நாள் கழிச்சு களை எடுப்போம்.
1: முத களை,
0: முதல் ஃபர்ஸ்ட் களை.
1: இப்போ வந்து நீங்க ஆர்கானிக் தான் பண்றீங்க, புல் அதிகமா வருமா?
0: வரும் சார், கண்டிப்பா வரும். ஏன்னா நாங்க இது பூச்சி மருந்து போட மாட்டோம். பூச்சி மருந்து போட்டா சாப்பாடு கெட்டதுன்னு சொல்லி அதை போடவே மாட்டோம். அப்புறம் எங்கன்னா இந்த நத்தையெல்லாம் பிடிச்சாலும் நிலத்துல விடுவோம். நத்தை இருந்தாக்கா அந்த ரொம்ப நல்லதுன்னு.
1: களை எடுக்கும் போதே நம்ம கிராமத்துல பாத்துருக்கோம், களை எடுத்துட்டு வர பெண்மணிகள்லாம் மடியில நத்த கட்டின்னு தான் வருவாங்க. அப்புறம் ஒருத்தவங்க நண்டு கட்டின்னு வருவாங்க. நல்லா பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். அதை போய் வீட்டுல ரசம் வச்சு அன்னைக்கு நத்தையெல்லாம் வச்சு நல்லா சாப்பாடு தாமும் இருக்கு. இந்த கிராமத்துல எல்லாம் மூக்கு தொலைக்கும் பக்கத்து வீட்டுல எல்லாம் நத்தெல்லாம் கிடைக்குது. உங்க நிலத்துல
0: பக்கத்து நிலம் நத்தெல்லாம் போயிட்டு சார், அதனால எங்க நிலத்துல மட்டும் நத்தையெல்லாம் வெளியில இருந்து புடிச்சாந்து விட்டோம் சார். அதுல இருக்கிற வரைக்கும் இருக்கும் மண்புழு, இதெல்லாம் அதுல வந்தாதான் நமக்கு நல்லது.
1: ஏன்னா நீங்க ஆர்கானிக் பண்ணவோ நல்ல நிலமும் உயிர் இருக்கும்,
0: உயிர் இருக்கும். ஆமா, பூச்சி மருந்துன்னு உனக்கு கையே வைக்க மாட்டோம்.
1: சரிம்மா, அதுல அரிசி வகைகள் நிறைய இருக்கு. ஆனா நீங்க அந்த TKM 9 சிவப்பு காரு அரிசி தேர்ந்தெடுத்தீங்க.
0: இப்ப சீசன் அதான் சார், முன்ன பொன்னி போட்டோம், பொன்னி அறுவடை பண்ணோம், அத வந்து வீட்டுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை சேல்ஸ் பண்ணோம். இப்ப இந்த சீசன் வந்து இதுதான் கார் நெல்லு தான் சீசன். ஆமா,
1: சாப்பாட்டுக்கு போடல.
0: இது வந்து மாவுக்கு, இட்லிக்கு, புட்டுக்கு, இடியாப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெங்தான ஃபுட்டு காரரிசி, அதனால காரரிசி வந்து நாங்க வருஷத்துக்கு வீட்டுக்கு வச்சுப்போம், மிச்சத்தை சேல்ஸ் பண்ணிடும்.
1: சிவப்பு கார் வந்து 3 போகமும் போடுவீங்களா இல்ல
0: ஒரே போகம் தான் சார்?
1: ஒரே போகம். மீதி எல்லாம் சாப்பாட்டு அரிசி.
0: சாப்பாட்டு அரிசி, அத மாப்பிள்ள சம்பா போட்டோம், கருப்பு கவுனி போட்டோம், அப்புறம் மைசூர் மல்லி, இதெல்லாம் சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டோம். தேவைக்கு அதிகமா இருக்கிறது சேல்ஸ் பண்ணிட்டோம் சார்.
1: அறுவடைக்குள்ள எத்தனை களை எடுத்துறீங்க?
0: ஃபர்ஸ்ட் களை மெயினா எடுத்தே ஆகணும் சார். ரெண்டாவது களை ஆர்கானிக்னால கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா பூச்சி மருந்தெல்லாம் போடும்போது களைக்கொல்லி எல்லாம் போடுவாங்க, அது நமக்கு வந்து ஒன்னும் களை இருக்காது. ரெண்டாவது களை கண்டிப்பா எடுக்கணும் சார்.
1: ரெண்டு களை தானே?
0: ரெண்டு களை அதிகமா இருந்தா மூணாவது களையும் செய்வோம் எப்பயாவது ஒரு சமயம்.
1: இப்ப நட்டது எல்லாம் கொள்ளையில பாத்தோம்னா எல்லா இடமும் பயிர் விட்டு இருக்குமா இல்ல அங்கங்க திட்டுதிட்டா இருக்குமா?
0: இல்ல சார், திட்டுதிட்டா ஆகாது. ஊர் ஒட்டுங்கிறதுனால அந்த மரம் நிழல் படுற இடத்துல பயிர் இருக்காது. அது ஒரு ஏக்கருக்கு எப்படி ஒரு 1/4 ஏக்கர் கிட்ட வீணா போகுது.
1: நெல் பயிர் விளைஞ்சிருக்காது.
0: ஆமா,
1: அப்படியே மொட்டை மொட்டையா
0: அப்படியே இருக்கும். கத்து வராது,
1: அது ஒண்ணும் பண்ண முடியாது.
0: அது ஒண்ணும் பண்ண முடியாது சார்.
1: நீங்க கொஞ்சம் கழிச்சு விடலாமா அந்த நிழல?
0: அந்த கழிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஊர் ஜனங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அதுல சண்டை வரும். அது எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால நம்ம சில இடத்துல அமைதியா போயிருக்கணும் சார்.
1: உங்க நிலத்துல நீர் மோட்டர் தான்?
0: ஆமா சார்.
1: எத்தனை அடிக்கு நீர் கிடைக்குது?
0: நான் வந்து இப்ப 210 அடி போட்டிருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி 170 அடியில இருந்தது. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடிதான் ஃபெயிலியர் ஆயிட்டு மறுபடியும் போட்டேன்.
1: தண்ணிக்கு ஒண்ணு பஞ்சம் இல்ல?
0: தண்ணிக்கு கடல் புனித எந்த பஞ்சமும் இல்ல சார்.
1: அர்ப்பிசம்பாளையம் பக்கத்துல 6 ஏரி அது மாதிரி என்ன ஓடுதா?
0: ஏரி ஒண்ணு இருக்கு சார், வளவனும் இருக்கும். அர்ப்பிசம்பாளையத்துக்கு நடுவுல
1: தண்ணி எந்த நேரமும் இருக்குமா?
0: இருக்காது சார், எந்த நேரமும் இருக்காது. மழை சீசன்ல மட்டும்தான் இருக்கும்.
1: அப்ப தண்ணி உங்க எந்த நேரமும் உங்களுக்கு கிடைக்குது?
0: அது வந்து பூமிக்கு அடியில இருக்கிறது நமக்கு கிடைக்குது சார்.
1: அதுவும் இல்லாம உங்க பகுதி எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க,
0: எல்லாரும் 3 போகமும் சார்.
1: அதனால தண்ணி நிறைய கிடைக்குது.
0: இருக்கு. ஆமா,
1: பூச்சி ஏதாவது தாக்குதல் தென்படுத்தி என்ன பண்றீங்க?
0: அப்ப வேப்பம் இலைய ஊற வைப்போம் சார். வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் ஊற வச்சு அதை வந்து தண்ணி ஆக்கி தண்ணியில ஊறிக்கிட்டே இருக்கும். ஸ்டே வச்சு அடிப்போம் சார். அது ஸ்டே வச்சு அடிக்கும் போது பூச்சி எல்லாம் ஓரளவு சாவும். மிச்சம் இது இருக்கிறத திரும்பி அடிக்கணும். இறங்கினா கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல அடிச்சு விட
1: வேண்டியது. இந்த சிவப்பு காரனுடைய காலம் எத்தனை நாட்கள்?
0: 10
1: எத்தனை நாளுக்குள்ள கதிர் எடுக்கும்?
0: 50 நாளுக்கு பிறகு கதிர் வரும். கதிர் வந்து 1 மாசத்துல அறுவடை.
1: அப்ப கவனமா பாத்துக்கணும் இல்லீங்களா? கதிர் வந்த உடனே அப்ப என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க பாப்பீங்க நிலத்துல போய்?
0: அப்ப இந்த குருவி எல்லாம் உக்காரும், குருவி சாப்பிடும். அப்ப குருவி உக்காரும்போது பூ எல்லாம் கொட்டிடும். கொஞ்சம் அந்த சமயத்துல மோளங்கெல்லாம் அடிப்பாங்க, சமயத்துல வெடி வைப்பாங்க. இப்ப எங்க ஊர்ல வந்து காட்டு பண்ணின்னு ஒண்ணு வந்து.
1: ஊர் மட்டும் இல்லமா, எல்லா ஊர்லயும் காட்டு பண்ணி வருதுன்னு கம்ப்ளைண்டா சொல்றாங்க விவசாயிகள்.
0: இது என்ன செய்யும், அப்படியே உளுந்து பிறண்டு ஒரு எப்படியும் ஒரு 10-10 நாசம் பண்ணிட்டு
2: போயிடும்.
0: அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம
1: அறுவடைக்கு தயாராகி விட்டதுன்னு எப்படி நீங்க தெரிஞ்சு?
0: அது வந்து நெல்ல பாப்போம் சார், கதிர் வந்து நல்லா விளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். வளையும் போது அது வந்து நல்லா அறுவடை ஆயிட்டு அப்புறம் காய வைப்போம். ஒரு 10 ஒரு வாரம் காய வச்சிருவோம். நிலத்தை காய வச்சுட்டு அப்புறம் அது பூமியில தண்ணி இருக்க கூடாது, ஏன்னா மிஷின் போய் மாட்டிக்கும். அதனால கொஞ்சம் நல்லா ட்ரை

0: ஒரு ஏக்கருக்கு சராசரியா எவ்வளவு மகசூல் கிடைக்கும்?
1: இது கார கண்டிப்பா 30 மூட்டைன்னு கிடைக்கும் சார். நல்ல நம்ம பயிர் ஏக்கருக்கு 30 மூட்டை அறுக்கலாம். அதான் ஓரளவு லாபம் கிடைக்கும். அதை விட குறைஞ்சாக்க நஷ்டம் தான்.
0: கையறுடைய
1: இயந்திரம் தான் சார். ஒரே நாள் வந்து 3 ஏக்கர் அறுத்துருவாங்க. சமயத்துல 4 ஏக்கர் கூட அறுப்பாங்க. காலையில புடிச்சா சாயந்திரம் நெல் வியாபாரி வந்து பாப்பாங்க. நெல்ல நல்லா காஞ்சிருந்தா உடனே எடுத்துப்பாங்க. காயில்னா ஒரு நாள் காய வச்சு கேட்பாங்க. காய வச்சு கொடுப்போம்.
0: நெல்லாம் விரயமாவது கோழியில
1: கூடிய வரைக்கும் விரயம் ஆகாது சார். எப்பயாவது கதிரில வந்து உடஞ்சு விழும். அது ரொம்ப முடிவிட்டா விழும். அதுல தான் கொஞ்சம் விரயமாகும். அது வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்.
0: இயந்திரம் மூலமா அறுவடை பண்றாங்க இல்லீங்களா?
1: ஆமா சார்.
0: அது மிஷினுக்கு எவ்வளவு கேக்குறாங்க?
1: மிஷினுக்கு 1800 சார். ஒரு மணி நேரத்துக்கு 1800.
0: சில இயந்திரக்காரு மணிக்கு தான் 1800 கிடைக்குதுன்னு பொறுமையா இருப்பாரு.
1: அதுவும் நடக்கலாம் சார். அதுவும் நடக்கலாம். ஈரமா இருக்க இடத்துல போய் சிக்கிக்கும். சிக்கும் போது அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடும். அப்பதான் அது மாதிரி நடக்கணும்.
0: நீங்க கூட இருக்கணும், விவசாயிகள் பாத்துக்கிட்டே இருக்கணும்.
1: கூடயே இருந்தால் கூட சார் மிஷின் நம்ம வந்து தூக்கி விட முடியாது. அப்புறம் அவங்க ஓட்டுறவங்க தானே அதை பொறுப்பு எடுத்துக்கணும்.

0: ஒரு மணி நேரத்துக்கு 1800.
1: சில இயந்திரக்காரர் மணிக்கு தான் 1800 கிடைக்குதுன்னு பொறுமையா இருப்பாரோ?
0: அதுவும் நடக்கலாம் சார், அதுவும் நடக்கலாம். ஈரமா இருக்க இடத்துல போய் சிக்கிக்கும், சிக்கும் போது அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடும். அப்பதான் அது மாதிரி நடக்கணும்.
1: நீங்க கூட இருக்கணும், விவசாயிகள் பாத்துக்கிட்டே இருக்கணும்.
0: கூடயே இருந்தால் கூட சார் மிஷின் நம்ம வந்து தூக்கி விட முடியாது. அவங்க ஓட்டுறவங்க தானே, அதை பொறுப்பு எடுத்துக்கணும்.
1: சந்தைப்படுத்தல் ரொம்ப முக்கியமா இல்லீங்களா? நெல் அறுவடை, நெல் நட்டுறதுல இருந்து அதை பாதுகாப்பா வச்சதுல இருந்து அறுவடை வரைக்கும் வந்தாச்சு. இப்ப அது நல்ல விலைக்கு வித்ததான் நீங்க போட்ட காசு எடுக்க முடியும். அப்ப சந்தைப்படுத்தல் ரொம்ப முக்கியம். இந்த சிவப்பு கார் நெல்லுக்கு சந்தையில நல்ல விலை கிடைக்குதா?
0: கூடிய வரைக்கும் கமிட்டிக்கு எடுத்துட்டு போக மாட்டோம் சார். ஏன்னா இதை தூக்கிட்டு போயிட்டு அங்க போய் ராத்திரி பகல் கண்ணு முடிச்சு உக்காந்துகிட்டு அதை பாக்கறது இல்ல. வியாபாரிங்க வராங்க, அவங்களே வந்து எடுத்துட்டு போயிடறாங்க மூட்டை புடிச்சு.
1: நல்ல விலைக்கு எடுத்துக்கிறாங்களா?
0: பரவாயில்ல சார், அது நல்ல விலைன்னு சொல்லக்கூடாது. இப்ப அவங்க விக்கிறது 1700, நம்ம 1300 1400 தான் எடுப்பாங்க.
1: இருந்தாலும் கொஞ்சம் கம்மிதான்.
0: கம்மிதான், கண்டிப்பா கம்மிதான். விவசாயிகள் அவங்க கஷ்டப்படுவாங்களே, அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறது ரொம்ப குறைவு சார்.
1: இப்ப உங்க ஊருக்கு அருகாமல் ஒழுங்குமுறை விற்பனை கூட, அது எங்க இருக்குது?
0: பழவனூர்ல இருக்கு.
1: பழவனூர்ல அங்க கூட போய் போடலாம்ல நெல் மூட்டைகளா?
0: அது இது வரைக்கும் செய்யல சார். நாங்க
1: விழுப்புரத்துல இருக்கு. அங்க போய் நெல் மூட்டைகள போடலாமா விலைக்கு?
0: இது வரைக்கும் நாங்க போகல சார்.
1: சிரமமா இருக்கு போலியா?
0: சிரமமா இருக்கும். அத வண்டி வைக்கணும், சாக்கு எடுக்கணும், அத மூட்டை புடிச்ச போயிட்டு அங்க ராத்திரி பகல் உக்காந்துருக்கணும்.
1: வியாபாரி சாக்கு எல்லாம் ஒரே
0: அவங்களே
1: தெரியல. உங்களை போன்ற அந்த விவசாயிகளுக்கு நீங்க கூறும் ஆலோசனைகள் கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்களேன்.
0: என்ன பொறுத்தவரைக்கும் விவசாயிங்க கஷ்டப்படுறீங்க, ஆனா அதுக்கு ஏத்த லாபத்தை எடுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் காலையில மதியம் சாயந்திரம் போய் நிலத்துல போய் நீங்க குனிஞ்சாதான் அது விளையும், நீங்க வளைஞ்சாதான் அது விளையும். அதை மட்டும் அதை கரெக்டா செய்யுங்க. எங்க ஃபேமிலியில 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, 3 மணி கூட எந்திரிப்பாங்க சார். போயிட்டு அங்க நிலத்துல போய் பாத்துட்டு அப்புறம் தான் அடுத்த வேலையை. அதே மாதிரி 3 வேளை 4 வேளை போய்கிட்டே இருப்பாங்க, நிலத்திலேயே தான் இருப்போம். மற்ற நேரம் வந்து எங்க வீட்டுல வந்து ஓய்வு எடுக்கிற நேரம் மட்டும் தான் வீட்டு.
1: ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல போயிட்டு எந்த நேரமும் பாதுகாப்பா?
0: கண்டிப்பா சார், வளையணும் வளையணும்,
1: நல்ல விளைச்சல் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும்.
0: ஆமா சார்.
1: சிவப்பு கார் நெல்ல பத்தி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி விவசாய பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நீங்க வந்து ஆல் இண்டியா ரேடியோல இருந்து வந்து விவசாயிகளை பேட்டி கண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்கற மாதிரி இருக்கும். தொடர்ந்து நீங்க இது மாதிரி செய்யணும், விவசாயம் செழிக்கணும் சார், விவசாயிகள் நல்லா வாழணும். நன்றி சார்.
2: உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் அர்ப்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில வாழை சாகுபடி செய்யும் முறை குறித்து நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஏக்கர் நிலத்தில் 10 நாட்கள் இடைவெளியில் இருமுறை உழவு செய்து 6.5 அடி இடைவெளியில் 1 அடி சதுரம் 1.5 அடி ஆழத்தில் குழி எடுத்து ஒவ்வொரு குழியிலும் 100 கிராம் வேப்பம் பிண்ணாக்கு இட வேண்டும். பிறகு ஆய்வகத்தில் திசு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்பட்ட கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். நடவு செய்த 1 வாரத்துக்குள் தூர்ப்பகுதியில் காற்று புகாதவாறு மண் அணைக்க வேண்டும். தொடர்ந்து மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். கன்றுகளை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தண்ணீர் தேங்கினால் பூஞ்சை தொற்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. நடவு செய்த 2ஆம் மாதத்திலிருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை செறிவூட்டப்பட்ட சூடோமோனாஸ் கரைசலை பாசன நீருடன் கலந்துவிட வேண்டும். நடவு செய்த 3ஆம்

0: மாதத்திலிருந்து மாதம் ஒருமுறை 2 கிலோ அளவு மட்கிய தொழு உரத்தை தூர்பகுதியில் தூவ வேண்டும். தேவையை பொறுத்து அவ்வப்போது களையெடுக்க வேண்டும். நடவு செய்த 7வது மாதம் குலைத்தள்ளும். இந்த நேரத்தில் சவுக்கு கம்பு மூலம் முட்டு கொடுக்க வேண்டும். குலைத்தள்ளும் நேரத்தில் தண்டு துளைப்பான் தாக்குதல் இருக்கும். தண்டில் துளையிட்டது போல இருப்பதோடு பிசின் போன்ற திரவம் வடிவதுதான் இந்த தாக்குதலின் அறிகுறி. அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி வீதம் வேப்பங்கொட்டை கரைசல் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் 7 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிக்க வேண்டும். நடவு செய்த 10 முதல் 11 மாதத்தில் குலைகள் முதிர்ச்சி அடைந்து அறுவடைக்கு வந்துவிடும். வாழை சாகுபடி செய்யும் முறை குறித்து இன்றைய பண்ணை செய்தியில் நாம் தெரிந்து கொண்டோம். இயற்கை முறையில் பூச்சிகளை விரட்ட என்னென்ன செய்யலாம் என்பதை குறித்து தெரிந்து கொள்ளலாம். வேப்பங்கொட்டை சாறு. 5 கிலோ வேப்பங்கொட்டையை உரலில் இட்டு இடித்து சல்லி சாக்கு அல்லது மெல்லிய துணியில் கட்டி 10 லிட்டர் தண்ணீரில் 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் சாற்றினை பிழிந்து எடுத்து வடிகட்டி 190 லிட்டர் தண்ணீர் கலந்து பயிர்களுக்கு தெளிக்கலாம். இதனுடன் 100 மில்லி காதி சோப்பு கரைசலையும் ஒட்டும் திரவமாக கலந்து பயன்படுத்தலாம். இதன் மூலம் வெள்ளை ஈ, காய்ப்புழுக்கள், அஸ்வினி, இலை சுருட்டு புழு, குருத்துப்புழு, கதிர்நாவாய் பூச்சி, தத்துப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். பூண்டு கரைசல். 300 கிராம் பூண்டை உரலில் இட்டு இடித்து 150 மில்லி மண்ணெண்ணெயை 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இதை 60 லிட்டர் நீரில் சேர்த்து 1 ஏக்கர் அளவுக்கு தெளிக்கலாம். பெருங்காயம். 1 ஏக்கர் நிலத்திற்கு 1 கிலோ பெருங்காயத்தை ஒரு சாக்கு பையில் போட்டு நீர்ப்பாசனம் இருக்கும் கால்வாயில் போட்டு வைத்தால் நீரில் பெருங்காயம் கரைந்து செடிகளுக்கு செல்கிறது. இந்த முறையால் பயிர்கள் நன்றாக வளர்வது மட்டுமில்லாமல் பூச்சிகளின் தாக்குதலும் குறைகிறது. மூலிகை பூச்சி விரட்டி. வேப்பிலை, கற்றாழை, எருக்கன் இலை, தும்பை இலை, நொச்சி இலை ஆகியவற்றில் தலா 2 கிலோ அளவு எடுத்து பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய இலைகளை போட்டு அவை மூழ்கும் அளவுக்கு பசுமாட்டு சிறுநீரை ஊற்றி 3 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். பிறகு 1 லிட்டர் கரைசலை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆகியவற்றில் தலா 1/2 கிலோ அளவு எடுத்து உரலில் இடித்து பசை போல ஆக்கி அதை ஒரு பாத்திரத்தில் இட்டு 4 லிட்டர் பசுமாட்டு சிறுநீரை ஊற்றி 3 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். பிறகு 1 லிட்டர் கரைசலை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். இயற்கை முறையில் பூச்சிகளை விரட்ட என்னென்ன சாறுகளை தயாரிக்கலாம் என்பது குறித்து தெரிந்து கொண்டீர்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: நேயர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் உழவர் ஏ சத்யமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். கேட்க மறவாதீர்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
3: நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம். தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: புதுச்சேரி, என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:15. திரையிசை கேட்கலாம். ராமன் அப்துல்லா படத்திற்காக சித்ரா பாடியது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ரிக்ஷா மாமா படத்திற்கான பாடலை. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பேபிஷ் ஸ்ரீதேவி.
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் தானே, ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்.

0: படை தீரந்து தாவும் நதியலை நான் மனம் தீரந்து தூவும் சிறுகுயில் நான்
1: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
2: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் SV பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் சிவா படத்திற்கான பாடலை. பாடல் வரும் நேரம் 8:31 நிமிடம் 52 நொடி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். புது வசந்தம் படத்திற்காக வரும் பாடலை பாடியிருப்பவர்கள் கல்யாண், சித்ரா.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் S. ஜானகி குரலில் பாடலின் படம் மஞ்சு விரட்டு.

0: திரேசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. 4 வாரங்கள் நடைபெறவுள்ள முப்படைகளின் எதிர்கால போர்முறை பயிற்சி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை தலைமையகத்தின் கீழ் நாளை புதுடில்லியில் தொடங்குகிறது. முப்படைகளின் அதிகாரிகளையும் அரசு அமைப்புகள், கல்வித்துறை, தொழில்துறை உள்ளிட்ட துறைகளின் பிரதிநிதிகளையும் இந்த பயிற்சி ஒன்றிணைப்பதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். இந்த பயணத்தின் போது திரு ஒடிலோவிச் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோரை சந்திக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் ஜெய்சால்மாரில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்த இராணுவ மேஜர் ஹம்சா ஆரிஃபின் உடல் இன்று மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் முழு இராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் கடந்த ஜூலை 30 தேதி நடைபெற்ற 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை காவிரி நீர் விவகாரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. வட கர்நாடகத்திலிருந்து குமரி கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்கள் மனதோடு உறவாட வருகிறது சங்கீத வானிலே. கழுகு படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக.

சங்கீத வாணிலி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் வரும் பாடலை கேட்கலாம். பாடலின் படம் அந்த 7 நாட்கள்.

பசுமரத்தாணி போல உங்கள் மனதில் பதிந்திருக்கும் இனிய கானங்களை கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஏணிப்படிகள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலை.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 அனைத்தாலும் நல்லவை கேட்க. மனதை செம்மைப்படுத்துவோம் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். நாளை காலை 7:02 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே. பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. தாய்ப்பால் அளிப்பதால் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே. திவ்யா அவர்கள். நிகழ்ச்சி

ஒழித்த பாடலுக்காக ஒழித்த குரல்கள் தீபன் சக்கரவர்த்தி, எஸ் ஜானகி. சங்கீத வானிலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் ஆனந்த கும்மி. வரும் பாடலுக்காக ஒழிக்க வரும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:07. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க மனதை செம்மைப்படுத்துவோம் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில்

0: காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவார். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள். உரை வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ. தாய்ப்பால் அளிப்பதால் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 7:35 நகருலா. 8:02, 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நாளை இடம்பெறக்கூடிய தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சௌமியா. நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். வழங்குபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறைத்தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நாளை பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடியுள்ள குமரகுருபரர் பிள்ளை தமிழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4 மணிக்கு பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். கதை மா ரா ஜோசி அவர்கள். திரைக்கதை தாதா மிராசி அவர்கள். இயக்கம் பி ஆர் பந்துலா அவர்கள். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் காலம் என்ற தலைப்பில் இடம்பெறக்கூடிய பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் உழவர் எஸ். சத்தியமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 9:15 ஸ்பாட்லைட். இவ்விரு நிகழ்ச்சிகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு கொஷின் அவர் இன் பார்லிமெண்ட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தி, காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi today said that as India moves towards becoming a Viksit Bharat, the nation's youth must be physically fit, mentally strong and full of self-confidence. Speaking on the launch of Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan virtually in New Delhi today, Mr. Modi said young people should always stay away from drugs and embrace a healthy lifestyle. He added that the launch will mark the beginning of a 100-week nationwide Jan Bhagidari campaign against substance abuse.
2: विकसित भारत संकल्प अभियान के लिए नशा मुक्त युवा, इस मूवमेंट का नाम ही इसके संकल्प